0: பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.
1: The friendly radio for channels around the universe. CMR Tamil FM 101.3.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ஒளிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வானொலிகளில் உங்களோடு ஜோதி ஜெயக்குமார். நேரம் இப்பொழுது 11:03. தொடர்ந்து வளமையான ஞாயிறு இரவு நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்க போறீங்க. இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுகின்றேன். 416-593-0055. முதலிலே பிரதான செய்தி அறிக்கை இடம்பெற இருக்கின்றது. செய்தி அறிக்கையினை தொடர்ந்து 11:30-12:30 உரையரங்கம் நிகழ்ச்சியிலே நாங்கள் எல்லோரும் இணைந்து பேசப்போகின்றோம். சிறப்பான தலைப்புகளிலே பேசி வருகின்றோம் என்று நினைக்கின்றேன். பயனுள்ள தலைப்புகளாக இருக்கும் என்று. அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு சிறப்பு தலைப்பில் நாங்கள் பேசி பார்க்கலாம். புலம்பெயர்ந்த வாழ்வினுடைய சவால்கள் குறித்து நாங்கள் பேசப்போகின்றோம். நம்ம பிரச்சனையை தான் பேச போகின்றோம். ஆகவே அப்பேற்பட்ட சவால்களை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள் என்பதனை நீங்கள் சொல்ல போகிறீங்க. புலம்பெயர் வாழ்க்கையிலே தாயகத்திலிருந்து அது வேறு கதை, வேறு விஷயம். புலம்பெயர்ந்து வருகின்ற பொழுது எங்களுக்கு பல சவால்கள் இருக்குது. மொழி சார்பாக, பொருளாதாரம் சார்பாக, சமூகம் சார்ந்து ஒரு இனி ஒரு பல் கலாச்சார தேசம், அங்கே பல சவால்கள் இருக்கும் அந்த விடயங்கள் சார்ந்து. ஆகவே எப்பேற்பட்ட சவால்கள், ஒரு சில விடயங்களை ஒவ்வொரு நேயர்களும் சுட்டி காட்டினால் சும்மா சுட்டி காட்டிவிட்டு போவதற்கு மட்டுமல்ல, அந்த சவால்களை எப்படி அதுக்கான தீர்வுகள் அது அதை பற்றி அதிகம் அலட்டி கொள்ள தேவையில்லாதெல்லாம் இருந்தெல்லாம் நாம் வரலாம் வெளியே என்பதற்கான தீர்வுகள், ஆலோசனைகள், இவை பற்றிய விடயங்களை நீங்கள் பேசிக்கொள்ளலாம். நல்லதொரு தலைப்பு, கண்டிப்பாக பலருக்கும் விழிப்புணர்வாக நல்ல பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகின்றேன்.
1: தமிழ் FM-இல் செய்திகளுக்கு முதலிடம்.

0: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் ஜோதி ஜெயக்குமார், செய்தி ஆசிரியர் எஸ் ஜி ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். வலிவடக்கு பகுதியில் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக தற்போது குறிப்பிட்ட கால எல்லையை அறிவிக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன் தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக இன்று திருச்சி செல்ல உள்ளார். கனடாவின் பொருளாதார நிலைமை குறித்து அவசர நாடாளுமன்ற விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று கோரி எதிர்க்கட்சித் தலைவர் பியா பாலிவேல் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஜப்பான் மீண்டும் இராணுவ சக்தியை அதிகரித்து வருவதாக சீனா தெரிவித்த குற்றச்சாட்டை ஜப்பான் நிராகரித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: வலிவடக்கு பகுதியில் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக தற்போது குறிப்பிட்ட கால எல்லை அறிவிக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர், உடனடியாக விடுவிக்கக்கூடிய காணிகளை அடையாளம் கண்டு அவற்றை மீள வழங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். அண்மையில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஜனாதிபதியின் நேரடி பணிப்புரைக்கு அமைவாக யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்ததாகவும், இதன்போது வடக்கில் உள்ள இராணுவ முகாம்கள் மற்றும் கட்டமைப்புகளை மறுசீரமைத்து காணிகளை பொதுமக்களுக்கு மீள ஒப்படைப்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக பலாலி சர்வதேச விமான நிலைய விரிவாக்கத்திற்கு தேவையான காணிகள் குறித்து முக்கியமாக கலந்துரையாடப்பட்டதாகவும், ஏற்கனவே சுவீகரிக்கப்பட்ட காணிகளுக்கான நஷ்டஈடு வழங்கப்படாத நிலை கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் கூறப்பட்டது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை நாட்டின் முக்கிய விமான நிலையமாக மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் தேவையான காணிகள் சட்டப்படி சுவீகரிக்கப்பட்டு உரிய இழப்பீடுகள் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் வலிவடக்கில் சில பகுதிகளில் பாதுகாப்பு காரணங்களுக்காக வைக்கப்பட்டிருந்த காணிகளை அவசரமாக விடுவிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். வழிபாட்டு தலங்கள் மற்றும் பாடசாலைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் பயன்பாட்டு இடங்களை அடையாளம் கண்டு அவற்றையும் விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய மின் கடவுச்சீட்டு திட்டத்துடன் தொடர்புடைய கொள்முதல் செயல்முறை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பே பெரேரா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த குறிப்பிட்ட கொள்முதல் செயல்முறையை உடனடியாக ரத்து செய்யுமாறு அமைச்சரவை அறிவுறுத்தியுள்ளதாக குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்தினால் மே 29 சம்பந்தப்பட்ட ஏலத்தாரர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பே பெரேரா மேலும் தெரிவித்துள்ளார். துபாயில் பதுங்கியிருக்கும் இலங்கை பாதாள உலக குற்றவாளிகளை கைது செய்யும் நோக்கில் போலீசார் இரகசிய நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து இலங்கையில் மற்றும் வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் சில குற்றவாளிகள் அச்சத்தில் நாட்டை விட்டு தப்பி செல்ல முயற்சிப்பதாக கூறப்படுகின்றது. துபாய் போலீசார் மேற்கொண்டு வரும் இந்த நடவடிக்கையில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பல்வேறு குற்றச் செயல்களில் தொடர்புடைய நபர்கள் குறிவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக ஈரான் சார்ந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுடன் இணைந்து செயல்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இலங்கையர்களும் விசாரணைக்குள் உள்ளதாக கூறப்படுகின்றது. சமூக ஊடகங்களில் தவறான தகவல்கள் பரப்புதல் மற்றும் அரபு நாடுகள் தொடர்பான பிரச்சாரங்களில் ஈடுபட்டதாக கூறி சில இலங்கையர்கள் துபாயில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தனர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து தங்க நகைகள் பணம் உள்ளிட்ட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களை நாடுகடத்தும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் இலங்கையில் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டு பின்னர் துபாயில் தங்கியிருந்த சுமார் 50 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஐயாத்துறை நடேசன் அவர்களின் 22வது ஆண்டு நினைவு நாள் இன்று மட்டக்களப்பில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. கிழக்கிலங்கை செய்தியாளர் சங்கத்தின் அனுசரணையுடன் மட்டக்களப்பு காந்தி பூங்கா பகுதியில் அமைந்துள்ள நினைவு தூபிக்கு முன்பாக அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வில் மறைந்த ஊடகவியலாளர் ஐயத்துறை நடேசனின் திருவுருவப்படத்திற்கு ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. பின்னர் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அகவணக்கமும் செலுத்தினர். தமிழ் பேசும் சமூகத்தின் குரலாகவும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் உண்மை நிலவரங்களை அச்சமின்றி வெளிப்படுத்திய மூத்த ஊடகவியலாளராகவும் அவர் விளங்கியதாக நிகழ்வில் நினைவு கூறப்பட்டது. அவரது இழப்பு பிராந்திய ஊடகத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நினைவு நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த சிரேஷ்ட மற்றும் இளம் ஊடகவியலாளர்கள், ஊடக அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தமிழ் இலக்கியம் மற்றும் பண்பாட்டு பாரம்பரியத்தின் முக்கிய சின்னமாக விளங்கிய யாழ்ப்பாண பொது நூலகம் 1981 May 31 நள்ளிரவில் தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவத்தின் 45வது ஆண்டு நினைவு தினம் இன்று நினைவு கூறப்படுகின்றது. அன்றைய தினம் நடந்த இந்த சம்பவத்தில் நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டிருந்த 97,000 மேற்பட்ட அரிய நூல்கள், ஓலைச்சுவடிகள், கையெழுத்து பிரதிகள், இதழ்கள் மற்றும் வரலாற்று ஆவணங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அவற்றில் சில தனிப்பிரதிகள் மட்டுமே இருந்த யாழ்ப்பாண வைபவ மாலை போன்ற வரலாற்று நூல்களும் அடங்கும். அன்றைய காலத்தில் மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல்கள் இடம்பெற்ற நிலையில் யாழ்ப்பாணத்தில் பதற்றமான சூழல் நிலவியதாகவும் சம்பவ நாளில் பாதுகாப்பு படைகள் மற்றும் குழுக்கள் நகரில் செயற்பட்டதாகவும் பல்வேறு அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. அந்த நேரத்தில் நடைபெற்ற வன்முறைகளில் யாழ்ப்பாண நகரில் சில வர்த்தக நிலையங்களும் அலுவலகங்களும் சேதமடைந்ததாகவும் பல பகுதிகளில் தீவைப்பு சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன. பல்வேறு சர்வதேச ஆய்வாளர்கள் இந்த நூலக அழிவு யாழ்ப்பாண மக்களின் பண்பாட்டு அடையாளத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பாகும் என குறிப்பிட்டுள்ளனர். தையட்டியில் விகாரையை புகைப்படம் பிடித்ததான குற்றச்சாட்டில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தரணி மகிந்தன் கந்தசாமி பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெசாக் தினத்திலிருந்து பலாலி வீதியுடான போக்குவரத்து நேரத்தை மேலும் 1 மணி நேரம் நீடிக்க இராணுவத்தினர் அனுமதி வழங்கியுள்ளனர். உயர் பாதுகாப்பு வலயத்தின் ஊடாக செல்லும் சுமார் 2.5 கிலோமீட்டர் நீளமான இந்த பகுதி இதுவரை காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை மட்டுமே போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற காணி விடுவிப்பு தொடர்பான விசேட கலந்துரையாடலில் பலாலி வீதியை 24 மணி நேரமும் திறக்க வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கோரிக்கை முன்வைத்திருந்தார். எனினும் அதற்கு இராணுவத்தினர் உடனடியாக இணக்கம் தெரிவிக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனைகளின் பின்னர் தற்போதைய போக்குவரத்து நேரத்தை மேலும் 1 மணி நேரம் நீடிக்க இராணுவம் சம்மதித்துள்ளது. அதன் அடிப்படையில் வெசாக் தினத்திலிருந்து பலானி வீதி ஊடான போக்குவரத்து காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை அனுமதிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: தமிழக முதல்வரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக இன்று திருச்சி செல்லவுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரு தொகுதிகளில் வெற்றி பெற்ற விஜய் பின்னர் திருச்சி கிழக்கு தொகுதி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் திருச்சியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இதில் மாலை 4 மணி அளவில் பொதுமக்கள் மத்தியில் அவர் உரையாற்றவுள்ளார். தாவேகா டெல்டா மண்டல பொறுப்பாளரும் தமிழ்நாட்டு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவருமான கே பி கிருஷ்ணன் தெரிவிக்கையில், முதல்வராக பொறுப்பேற்ற பின்னர் விஜய் முதல் முறையாக திருச்சி வருகை தருவதாக கூறினார். விமான நிலையத்திலிருந்து கூட்டம் நடைபெறும் இடம் வரை சிறப்பான வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் தொடர்ந்து தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு டெல்லியின் மெராவ்லி பகுதியில் செகட் மெட்ரோ நிலையம் அருகே அமைந்திருந்து 3 மாடி வணிக கட்டிடம் திடீரென இழைந்து வீழ்ந்தது. இந்த விபத்தில் கட்டிடம் முழுவதும் தரைமட்டமானது. தீயணைப்புத்துறை, காவல்துறை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இடிபாடுகளில் சிக்கியிருந்த 12 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் சிலர் சிக்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கனரக இயந்திரங்கள் மற்றும் சிறப்பு கருவிகள் பயன்படுத்தப்பட்டு இடிபாடுகள் அகற்றப்பட்டு வருகின்றன. கட்டிடம் இடிந்து வீழ்வதற்கான காரணம் குறித்து விழுந்ததற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவின் புதிய முப்படை தலைமை தளபதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுள்ளார். இந்திய இராணுவத்தில் நீண்ட அனுபவம் கொண்ட மூத்த அதிகாரியான இவர் இதற்கு முன்பு பல முக்கிய பதவிகளை வகித்துள்ளார். குறிப்பாக எல்லை பாதுகாப்பு மற்றும் மூலோபாய நடவடிக்கைகள் தொடர்பான பணிகளில் இவர் முக்கிய பங்களிப்பை வழங்கியவர் என பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் முப்படைகளான இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பை மேலும் வலுப்படுத்துவதே முக்கிய இலக்காக புதிய ஜெனரல் சுப்பிரமணி கொண்டுள்ளார். இதன் மூலம் 3 படைகளும் ஒரே கட்டமைப்பின் கீழ் செயல்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளில் அதிக திறன் உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முக்கியமாக தியேட்டரைசேஷன் பிளானை விரைவுபடுத்துவது அவரது முன்னுரிமைகளில் ஒன்றாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது. இந்த திட்டம் எதிர்கால போர் சூழ்நிலைகளுக்கு இந்திய இராணுவத்தை மேலும் நவீனமாகவும் ஒருங்கிணைந்ததாகவும் மாற்றும் நோக்கத்துடன் முன்னெடுக்கப்படுகின்றது. எல்லை பதற்றங்கள் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு சவால்கள் அதிகரித்து வரும் சூழலில் இந்த புதிய நியமனம் இந்திய பாதுகாப்பு கட்டமைப்பில் முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM-இன் செய்திகள். கனடாவின் பொருளாதார நிலைமை குறித்து அவசர நாடாளுமன்ற விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று கோரி எதிர்க்கட்சித் தலைவர் பியர் பாலிவியர் பிரதமர் மார்க்கானி அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். கனடாவின் பொருளாதாரம் தொடர்ந்து 2வது காலாண்டிலும் சுருங்கியுள்ளதாக கனடா புள்ளியுபரவியல் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கை தெரிவித்ததை தொடர்ந்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2 காலாண்டுகள் தொடர்ந்து பொருளாதார வளர்ச்சி குறைவது தொழில்நுட்ப ரீதியில் மந்த நிலை என கருதப்படுகின்றது. G7 நாடுகளில் மிக வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரத்தை உருவாக்குவதாக நீங்கள் வாக்குறுதி அளித்தீர்கள். ஆனால் G7 நாடுகளில் ஒரே மந்த நிலையை சந்தித்த நாடாக கனடாவை மாற்றிவிட்டீர்கள் என்று பியர் பாலிவர் தனது கடிதத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கடந்த ஒரு தசாப்தத்தில் லிபரல் கட்சி கொண்டு வந்த பொருளாதார கொள்கைகளே தற்போதைய நிலைக்கு காரணம் என்றும் அவற்றை ரத்து செய்யும் சட்டமூலத்தை அரசு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கு பதிலளித்த நிதி அமைச்சர் பிரான்சுவா பிலிப் சாம்பேன் கனடாவின் பொருளாதாரத்தின் மீது இன்னும் நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்தார். வீடமைப்பு, உள்கட்டமைப்பு, உற்பத்தி திறன் மற்றும் புதுமைகளில் முதலீடு செய்வதற்கான திட்டம் அரசிடம் இருப்பதாகவும் அவர் கூறினார். கனடாவின் குடியுரிமை சட்டத்தில் கடந்த ஆண்டு இறுதியில் செய்யப்பட்ட திருத்தத்தின் மூலம் உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் கனடா குடியுரிமை சான்றிதழை பெற்றுள்ளனர். இவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் அமெரிக்காவில் பிறந்தவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை துறை வெளியிட்ட தகவலின்படி பில் C3 சட்டத்தின் கீழ் புதிய வம்சாவளி அடிப்படையிலான குடியுரிமை விதிமுறைகள் அமலுக்கு வந்த முதல் 3 மாதங்களில் 4,075 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த சட்டத்தின் மூலம் கனடாவில் இருந்து பல தலைமுறைகளுக்கு முன்பு குடிபெயர்ந்த கனேடிய முன்னோர்களின் வழித்தோன்றல்களும் கனடா குடியுரிமைக்கு தகுதி பெற முடியும். இதற்கு முன்பு வெளிநாட்டில் பிறந்த கனேடிய குடிமகனின் முதல் தலைமுறை குழந்தைகளுக்கு மட்டுமே குடியுரிமை வழங்கப்பட்டு வந்தது. அந்த வரம்பு அரசியல் அமைப்புக்கு முரணானது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்ததைத் தொடர்ந்து புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டது. December 15 முதல் March 31 வரை பில் C3 சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் 1,955 பேர் அமெரிக்காவில் பிறந்தவர்கள். மெக்சிகோவில் பிறந்த 900 பேரும் இங்கிலாந்தில் பிறந்த 140 பேரும் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளனர். பிரிட்டிஷ் கொலம்பியா கன்சர்வேட்டிவ் கட்சியின் புதிய தலைவராக முன்னாள் மத்திய அமைச்சரான கேரி லின்ஃபின்லி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கட்சி தலைமையை தேர்வு செய்ய நடைபெற்ற வாக்கெடுப்பில் கடும் போட்டி நிலவியது. 4 சுற்று வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு ஃபின்லி 4,696.51 பெற்று 51% வாக்குகளுடன் வெற்றி பெற்றார். அவருக்கு அடுத்தபடியாக போட்டியிட்ட கரோலின் எல்லியட் 49% வாக்குகளை பெற்று மிக குறைந்த வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். வெற்றிக்கு பிறகு உரையாற்றிய கேரலின் ஃபின்லி தற்போதைய மற்றும் எதிர்கால தலைமுறையினர்கள் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வசதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும் சூழலை உருவாக்க விரும்புவதாக தெரிவித்தார். மேலும் கனடாவின் தேசிய வருவாய் அமைச்சராக இருந்தபோது வரிகளை குறைத்து நிர்வாக சுமைகளை எளிதாக்கியது மற்றும் பொருளாதார மீட்சியை ஏற்படுத்திய அனுபவத்தை சுட்டிக்காட்டிய அவர் அதேபோன்று மாற்றங்களை பிரிட்டிஷ் கொலம்பியாவிலும் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். NDP அரசால் தடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் வேலைவாய்ப்புகள், உள்கட்டமைப்பு மேம்பாடு, இயற்கை வள வளர்ச்சி மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை மீட்டெடுப்பதே தனது இலக்கு என்றும் ஃபின்லே தெரிவித்தார். கனடாவில் ஹண்டாய் நிறுவனத்தின் 80,000 அதிகமான வாகனங்கள் பாதுகாப்பு கோளாறு காரணமாக மீளழைக்கப்பட்டுள்ளன. சில வாகனங்களில் உள்ள ஃப்ரண்ட் கேமரா மென்பொருள் கோளாறு காரணமாக அவசர தடுப்பு அமைப்பு தவறாக செயல்பட்டு திடீரென பிரேக் போடக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் விபத்து அபாயம் ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 மற்றும் 2026 வாகனங்கள் இதில் அடங்குகின்றன. பாதிக்கப்பட்ட வாகனங்களுக்கு மென்பொருள் அப்டேட் செய்ய சேவை மையங்களுக்கு கொண்டு செல்லுமாறு நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடர்ந்து நிலவி வரும் தீவிர போர் பதட்டங்கள் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விலைகளில் புதிய மாற்றங்கள் பதிவாகியுள்ளன. உலகளாவிய எரிசக்தி சந்தை தரவுகளின்படி அமெரிக்காவின் தரக்குறியீட்டு மசகு எண்ணெயான WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 87.36 அமெரிக்க டாலராக குறைந்துள்ளது. அதேவேளை சர்வதேச சந்தையில் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 91.12 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இதனிடையே இயற்கை எரிவாயுவின் விலையிலும் உயர்வு ஏற்பட்டுள்ளது. அதன்படி இயற்கை எரிவாயுவின் விலை 3.29 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கில் நிலவும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் எரிசக்தி விநியோகத்தில் ஏற்படக்கூடியும் பாதிப்புகள் குறித்த அச்சம் மற்றும் முதலீட்டாளர்களின் எதிர்பார்ப்புகள் ஆகியவை உலக எரிசக்தி சந்தையில் விலை ஏற்ற இறக்கங்களுக்கு முக்கிய காரணிகளாக கருதப்படுகின்றன. உலக சந்தை விலைகளில் இந்த மாற்றங்கள் எரிபொருள் இறக்குமதியை அதிகம் சார்ந்துள்ள நாடுகளின் பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆப்பிள் நிறுவன வடிவமைப்பாளர் சர் ஜானி ஐவ் பங்களிப்புடன் உருவாக்கப்பட்ட புதிய ஃபெராரி மின்சார கார் அறிமுகம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாலி ஜனாதிபதி மற்றும் பாப்புலர் லியோ ஆகியோர் கலந்து கொண்ட நிகழ்வில் அறிமுகமான இந்த 640,000 டாலர் மதிப்பிலான லக்ஷரி இவி குறித்து சமூக ஊடகங்களில் கடும் விமர்சனங்கள் வெளியாகியுள்ளன. அறிமுகத்திற்கு பின் ஃபெராரி பங்குகள் சுமார் 8% வீழ்ச்சி கண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய சாம்பியன் லீக் இறுதிப் போட்டியில் PSG அணி அர்சனல் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றதைத் தொடர்ந்து பிரான்ஸ் முழுவதும் ரசிகர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்களில் 219 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 8 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. தலைநகர் பாரிஸில் ஏற்பட்ட வன்முறையை கட்டுப்படுத்த ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். மோதல்களில் 57 காவல்துறையினர் காயமடைந்தனர். வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக மொத்தம் 780 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 450 மேற்பட்டோர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். PSI அணியின் வெற்றி ஊர்வலம் இன்று ஐஃபில் டவர் அருகே நடைபெறுவதால் பாதுகாப்பு நடவடிக்கையாகும் 6,000 காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஜப்பான் மீண்டும் இராணுவ சக்தியை அதிகரித்து வருவதாக சீனா தெரிவித்த குற்றச்சாட்டை ஜப்பான் நிராகரித்துள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமி உலக நாடுகளுக்கு கவலை அளிப்பது ஜப்பான் அல்ல, சீனாவின் வேகமான இராணுவ விரிவாக்கம் தான் என்று கூறினார். அண்மையில் சீன பாதுகாப்பு அமைச்சு அதிகாரி ஜியாங் பின் ஜப்பான் மீண்டும் இராணுவ மயமாகி வருவதாகவும் அதனை உலக நாடுகள் கவனிக்க வேண்டும் என்றும் எச்சரித்தார். இதற்கு பதிலளித்த கோய்சுமி, தற்போதைய பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள ஒவ்வொரு நாடும் தனது பாதுகாப்பு திறனை மேம்படுத்துவது இயல்பானது என்றார். ஜப்பான் போரை நாடவில்லை என்றும் நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதே அரசின் நோக்கம் என்றும் அவர் விளக்கினார். கடந்த 12 ஆண்டுகளாக ஜப்பான் தனது பாதுகாப்பு செலவினத்தை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இதற்கு சீனா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: IPL 2026 தொடரின் இறுதிப் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை 5 விக்கெட்டுகளால் வீழ்த்திய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி தொடர்ச்சியாக 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது. நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ஓட்டங்களை பெற்றது. தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் ஆட்டமிழக்காமல் 50 ஓட்டங்களை குவித்தார். பெங்களூரு சார்பில் ராசிக் சலாம் 3 விக்கெட்டுகளையும் புவனேஷ்குமார் புவனேஸ்வர் குமார் மற்றும் ஜோஷ் தலா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். 156 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்த பெங்களூர் அணி 18 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ஓட்டங்களை பெற்று வெற்றியை பதிவு செய்தது. நட்சத்திர வீரர் விராட் கோலி 42 பந்துகளில் 75 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் குவித்து வெற்றியில் முக்கிய பங்காற்றினார். இந்த வெற்றியின் மூலம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி தொடர்ந்து 2வது ஆண்டாக IPL சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வலிவடக்கு பகுதியில் உள்ள பொதுமக்களின்

கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க நிகழ்வில் பங்கேற்பதற்காக இன்று திருச்சி செல்ல உள்ளார். கனடாவின் பொருளாதார நிலைமை குறித்து அவசர நாடாளுமன்ற விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று கோரி எதிர்க்கட்சி தலைவர் பியா பாலியோ பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஜப்பான் மீண்டும் ராணுவ சக்தியை அதிகரித்து வருவதாக சீனா தெரிவித்த குற்றச்சாட்டை ஜப்பான் நிராகரித்துள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நாளை அதிகாலை 5 மணிக்கு கேட்கலாம்.

0: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
1: நேரம் இப்பொழுது 11:33. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 18 பாகையாக இருக்கின்றது. பின்னர் இப்பொழுது வெப்பநிலை 12 பாகை வரை வீழ்ச்சியடையும். நாளைய நாள் சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு நாளாக அமையும். அதே நேரம் நாளை அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை, குறைந்த வெப்பநிலை 12 பாகை. இப்பொழுது காற்று மணித்து அழுத்துக்கு 17 கிலோமீட்டர் வேகத்திலே வடமேற்கு திசை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது. அம்நேர்களே, பாடலொன்றை தொடர்ந்து நீங்கள் உரையரங்கிலே, நிலாமுற்ற உரையரங்கிலே இணைந்து கொண்டு நல்லதொரு விடயத்தை நாங்கள் பேசி பார்க்கலாம். நம்மளுக்கு இருக்கிற கஷ்டங்களை பற்றி தான் பேச போகிறோம், வேறு எதுவும் இல்லை. கண்டிப்பாக புலம்பெயர்ந்தவர்கள் நாங்கள். புலம்பெயர்ந்த இந்த வாழ்க்கையின் வாழ்விலே இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அவற்றையெல்லாம் பேசிவிட்டு போகாமல் அவற்றை பற்றி நாம் சிந்திக்கலாம் இல்லையா? அந்த சவால்களை எப்படி எதிர்கொள்வது, அதிலிருந்து எப்படி எதிர்நீச்சல் அடித்து வெளியே வருவது, முன்னேறுவது, அதுக்கான தீர்வுகள் என்ன என்பதனை கூட நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். உண்மையிலேயே தாய் நாட்டில் இருந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று இல்லை, அங்கேயும் ஏராளமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒரு புதிய சூழலுக்குள்ளே நாங்கள் வருகின்ற பொழுது, குடியேறுகின்ற பொழுது பல்வேறு சவால்களை நாங்கள் தாயகத்தில் இருந்ததை விட எத்தனையோ விடயங்களுக்கு நாங்கள் சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிரதானமாக நம்மளுக்கு இந்த கலாச்சார பிரச்சனை இருக்கிறது. சிலதை நம்மால் விட்டு கொடுக்க முடியாது. அது குறிப்பாக பிள்ளைகளிடம் அவர்கள் ஒரு பல் கலாச்சார தேசத்திலே வாழ்கின்ற பொழுது அவர்களை நாங்கள் கட்டுப்படுத்த வழிக்கிடுகின்றோம். அது பல விபரீதங்களை கொண்டு வருகின்றது. அதே மாதிரி மன ரீதியான சவால்கள், ஏராளமான சவால்கள் இருக்கும் இல்லையா? மன ரீதியாக, உடல் ரீதியாக, அப்படி சமூகம் சார்ந்த பல விடயங்கள் இருக்குது. அதனையும் விட மிக முக்கியமாக பொருளாதார சவால்கள் இருக்கின்றன. பொருளியல் ரீதியாக பார்க்குறீங்க. ஆகவே வந்த உடனேலாம் நம்மளுக்கு வேலை கிடைக்காது இல்லையா? அப்படி பொருளியல் ரீதியாக நம்மளுக்கு நிதி பிரச்சனை எத்தனையோ இருக்கின்றது. ஆகவே அந்த சவால்களை எல்லாம் எப்படி சமாளிப்பது, எப்படியெல்லாம் நீங்கள் சமாளித்தீர்கள், அந்த சவால்கள் குறித்து பேசுங்க. நிச்சயமாக அற்புதமான ஒரு தலைப்பு, பலருக்கும் நல்ல நல்ல விடயங்களை, விழிப்புணர்வு மிக்க விடயங்களை கொடுக்கும் என்று நினைக்கின்றேன். அப்படி ஒரு சிலவற்றை நான் சுட்டிக்காட்டியிருக்கின்றேன். நீங்கள் தொடருங்க. இந்த தலைப்பிலே பல விடயங்களை நீங்கள் பேசுவீர்கள் என்று நம்புகின்றேன். பாடல் ஒன்றை தொடர்ந்து நாங்கள் பேசலாம்.

பட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை.

இருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

கொண்டிருக்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை தாராராதி எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள்

0: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: நேரம் இப்பொழுது 11:43. இவ்வளவு நேரமும் அழைப்பிலே வந்து காத்திருக்கின்ற அத்தனை நேயர்களுக்கும் மிக்க நன்றி. வரவேற்றுக் கொள்கின்றோம். முதலாவது நேயர் எங்களோடு வணக்கம்.
2: வணக்கம் ஜோதி. சிவானந்தன்.
1: இனிய வணக்கம் சிவானந்தன் அண்ணா. சொல்லுங்க, வரவேற்கிறேன் நான் போடு. சொல்லுங்க, வாருங்கள்.
2: நீங்கள் கூறியபடி புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்களினுடைய சவால்கள், அதை எப்படி சமாளிப்பது, அதை நாங்கள் எப்படி வெற்றி கொள்வது என்பது பற்றி கேட்கப் போகின்றோம். குறிப்பாக பலரும் இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் இருந்து புலம்பெயர்ந்து வந்து இருக்கின்ற மக்கள் யாவரும் இதிலே நேரடி பங்கு உண்டு என்று நம்புகின்றேன். அவர்கள் எல்லோருமே புலம்பெயர்ந்து வந்து அனிவமானவர்கள். முதல் முதலாக வெளிநாட்டுக்கு சென்றதே கனடாவாக இருக்கலாம் என்று நம்புகின்றேன். இதன் மூலம் நாங்கள் ஒரு சில விஷயங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். இலங்கையில் நாங்கள் வாழுகின்ற காலங்களிலே எங்களுடைய வாழ்க்கை ஒரு மனநின் நிம்மதியோடையும் ஒரு ஆரோக்கியமான ஒரு மன சஞ்சலமற்ற ஒரு வாழ்க்கையை பொருளாதார ரீதியாகவும் சோசியல் ரீதியாகவும் நாங்கள் நடந்து கொண்டோம். அது நாங்கள் வெளிநாடுகளுக்கு சேர்ந்தவர்கள், அநேகமானவர்கள் ஐரோப்பிய நாடுகள் பலவிலும் பரவி இருக்கிறார்கள். எல்லோருக்குமே ஒரே விதமான பிரச்சனைகள். இலங்கை மக்களுக்கு மாத்திரமல்ல, அவர்கள் யாராக இருந்தாலும் புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்கள் யாவருக்கும் மிகப்பெரிய சேலஞ்சாக இருப்பது முதலாவது பொருளாதாரம். அவர்கள் தங்களுடைய சொத்துக்கள் செல்வங்களை எல்லாத்தையும் விற்று இந்த நாட்டுக்கு புறப்படுகின்றார்கள். அது ஒரு வெளிநாடுகளிலே வில குறைந்த பணமாகத்தான் இருக்கும். அந்த பணம் வந்து ஒரு குறுகிய காலத்தில் முடிந்துவிடும். அதை நாங்கள் வைத்துக் கொண்டுதான் எங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதாவது முதலாவதாக நாங்கள் ஒரு வாடகைக்கு ஒரு இடம் எடுக்க வேண்டும். அதிகமாக நான் என்னையும் நான் இந்த விஷயத்துல குறிப்பிட வேணும். நான் கனடாவுக்கு கிட்டத்தட்ட 1986-40 வருடங்கள் ஆகின்றன. வந்த காலத்திலே உண்மையாக உங்களை சொல்ல போனால் என்னுடைய அனுபவம், நான் வந்து ஒரு இடம் இருப்பதற்காக தேடி திரிந்தேன். அப்ப டவுன் டவுன் பக்கம் டொரோன்டோவில் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அந்த நேரத்தில் இனத்துவேசம் என்பது தலை தூக்கி இருந்த காலம். இளைஞர்களை காண கிடப்பதே மிக அருமை. ஒரு தமிழ் கடைகள் கூடி இருக்கவில்லை அந்த நேரத்தில். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இந்த வீடுல ரெண்ட் ரெண்டு போட்டிருந்தாலும் நான் போய் கேட்கும் பொழுது அவர்கள் மறுபடியே சொல்லாமல் கையை காட்டி கலட்டி விடுவார்கள். அவ்வளவு ஒரு கேவலமான நிலவரம் இருந்தது. அப்பொழுதெல்லாம் நான் ஜோசித்து பார்ப்பேன், எப்படி எல்லாம் நாங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு போய்
1: எண்பத்தி ஆறாம் ஆண்டிலே
2: ஒரு ரெண்டுக்கு ஒரு இடம் இருக்கத்தான். எத்தனை நாளைக்கு நீங்கள் ஒரு உறவினர் வீட்டையோ நண்பர் வீட்டிலேயே இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு பேர்டன், அவர்களே தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நீங்கள் அங்கே இருக்க முடியாது. அப்பொழுது நான் அவதானித்தேன். முதல்ல ஒரு வேலை ஒன்று நான் தேடிக்கொள்ள வேணும் என்று நான் கனடாவுக்கு வந்து 3rd நாள் மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு செக்யூரிட்டி கார்டு ஜாப், 5 ரூபா 5 சதம் 1 மணித்தியாலம் அப்படியான ஒரு உத்தியோகத்தில், அது 12 மணிக்கு தொடங்கி வெளியே 8 மணி வரையும் அந்த வேலை. அப்படி நான் இந்த வாழ்நாளில எந்த காலத்திலும் வேலை செய்த வேண்டிய இலங்கையில அப்படி இருந்து நாங்கள் இங்கு வந்து கோபம் வருத்தமானதுதான். ஆனால் ஒன்றை நாங்கள் மறக்க கூடாது, அந்த நேரத்திலே நான் எப்பொழுதும் ஜோதி பார்ப்பேன், இலங்கையிலே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்ற உயிரை காதுகாப்பதற்காக. நான் இலங்கையில இருக்கும் பொழுது ஒரு ட்ரெயின்ல போகும்போது தண்டவாளத்தை கலட்டி விட்டார்கள். அந்த ட்ரெயின்ல நான் போய்கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு முன்னால் இருந்த 3 பேர் வந்து விட்டார்கள். அப்படியெல்லாம் அனுபவப்பட்ட எனக்கு இங்க வந்து 5 ரூபா 5 சதவீதம் சம்பளம் தந்தது மிகவும் சந்தோஷமாயிருந்தது. ஆனால் ஒரு இடம் கிடைக்க வேணுமே என்று கடைசியாக ஒரு இடத்தை ஒரு பேஸ்மெண்ட் அபார்ட்மெண்ட்ல கிடைத்தது. அதுல கட்டில் இல்லை, சோபா இருந்தது. அந்த சோபாவை விரித்து தான் படுக்கணும். சோபால இருந்து அப்படியே காலத்தை கலந்து அந்த சின்னறைக்குள்ளே இருந்து சமைச்சு சாப்பிடுது. அப்பொழுது ஒன்றை மறக்க கூடாது. பலருமே எங்களுடைய இந்த நாங்கள் புலம்பெயர்ந்து வந்தவர்கள் பலரும் இந்த அனுபவம் இருக்கும். அதாவது அவர்கள் தனியா தான் முதல்ல வருவார்கள். அப்படித்தான் நானும் வந்தனால். அப்ப என்னுடைய மனைவியும் மகளும் வந்து இலங்கையில விட்டுட்டு வந்தனான். பிறகு பிற்பாடு அவர்களுடைய நிலவரம் மோசமாக வேற அவர்கள் இந்தியாவே போய் என்னை போல ஒரு ஒரு தகுதியற்ற நிலையிலே இந்தியாவில தப்பி பிழைத்து கொண்டு இருந்தார்கள். அதே நேரத்தில் என்னுடைய அண்ணா அம்மா அப்பா எல்லாரும் அமெரிக்காவிலே இருக்கிறார்கள் நல்ல வசதியாக. ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. திடீரென்று இந்த உதவிகளையும் செய்வதற்கு அந்த அரசாங்கங்களும் விடாது. அப்ப நான் இந்த விஷயத்துல கனடாவில முக்கியமாக நான் கவனித்தது என்னண்டா ஜோதி, இன்றைக்கு எங்களுடைய தமிழர்கள் மந்திரியா இருக்கிறார் ஒன்டேரியோவிலும் பெடரல் கவர்மெண்ட் ஒட்டாவாவிலும். ஆனால் நான் வந்த நேரத்துல அந்த ரேசிசம் என்றது ஒரு தலையெடுத்து நடந்தது. காரணம் அந்த நேரத்துல இந்திய மக்களையோ இல்லாட்டில் கருப்பு மக்களையோ காண்பது மிக அருமையாக இருந்தது. இந்த செனபோபியான்னு சொல்லுற இனத்தை பார்த்து பயப்படுற ஒரு கட்டங்கள் அவருக்கு மத்தியில இருந்தது. அது அதுதான் காரணம். நாங்கள் வந்ததும் நல்ல காலமாக நான் இலங்கையிலே வங்கியிலே வேலை செய்தபடியால் எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கையில, ஆனா பலவிதமான மக்களுக்கு இலங்கையிலிருந்து வந்தவர்களுக்கு கூட அந்த லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருந்தது. அதை விட இந்த எங்களுக்கு வந்து நாங்கள் தான் வந்து பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடத்தி போட்டீங்க வரையில.
1: அதே நேரம் நீங்க வந்து உங்களுடைய கல்வியை இங்க திரும்ப தொடங்கி அப்படி எல்லாம் செய்திருப்பீங்க.
2: அது வந்து நாளடைவில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 வருடத்திலே முதல் 18 வருடங்களும் மிகவும் கஷ்டமான ஒரு சீரியம். வாழ்க்கையில பெரிய அனுபவங்கள் சோதனைகள் அந்த எல்லாத்தையும் தாண்டி தான் வந்தது. நான் உண்டை அறிந்து கொண்டேன், இந்த கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த நாட்டில இருந்தாலும் எங்களுக்கு நிச்சயமாக ஒரு விமோசனம் வந்து இருக்கு. எல்லோருமே நாங்கள் எல்லாரும் நண்பர்களுடைய குடும்பங்களுடைய வராத காரணத்தால் எங்களுக்கு பெரிய ஒரு டிலே இருந்தது. அதாவது ஒரு கனெக்டிவிட்டி இங்கு இருப்பவர்களுடைய தாழ்வின்றி அவர்களுடைய ஆதரவின்றி எல்லாத்தி ஒரு அரசாங்கத்துக்கு கூட அந்த நேரத்தில் எங்களை பற்றி பிளவும் தெரியாது. அவர் எங்களுக்கு உதவி செய்வதற்கு முன்வரவில்லை. எங்களுக்காக போராடுறதுக்கு கோரிக்கைகளை விடுப்பதற்கு ஒரு சொசைட்டியோ ஒரு அசோசியேஷன் ஒரு இதுவும் இல்லை. அதை விட மிகவும் கேவலமான விஷயம் என்னென்றால் ஜோதி, அந்த ஃபீலிங்ஸ் ஆஃப் ஐசோலேஷன், அதாவது நாங்கள் தனியா இருக்க வேண்டிய ஒரு ஒரு கஷ்டமான நிலவரத்தில் ஒரு ஆறுதலுக்கு உதவி இல்லை. இன்றைக்கு வந்து நாங்கள் ஒன்றை மறக்கக்கூடாது. ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வரும் பொழுது கதைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் அதுவே போதும், பணம் கூடி தேவையில்லை. அப்படி ஒரு நிலவரத்து இல்லாமல் நாங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு கதைப்பதற்கு ஆக்கள் இல்லை, உதவி செய்வதற்கு ஆக்கள் இல்லை என்று பொழுது நாங்கள் என்ன செய்கிறது? அதுதான் பெரிய காரணமா, பெரிய எங்களுடைய இந்த புலம்பெயர்ந்து வந்த மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சோதனையாக இருக்கிறது. அடுத்தது நாங்கள் வந்து எவ்வளவுதான் பெரிய ப்ரொபஷனலாக இருந்தாலும் ஜோதி, ஒரு பெரிய டிகிரியை கூடி நாங்கள் இங்கே கொண்டு வந்தாலும் அந்த அனுபவங்கள் இல்லாத ஒரு காரணத்தால் நீங்கள் நம்ம மாதிரி அந்த நேரங்களில் வேலைகளுக்கு போனால் கேட்கிற முதல் கேள்வி கனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ். கனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வேற கனடாவில் இருக்காம எப்படி வேற?
1: நம்மளுக்கும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் தகுதிக்கு குறைவாக நாம் பணியாற்றுகிற பொழுது அது ஒரு மன உளைச்சலுக்கு கொண்டு போய் விட்டு விடும்.
2: அது நான் சொல்றேன், உண்மையாக சொல்ல வேணும். 18 வருடங்களாக படுகசப்பட்டு, ஆனால் ஒரு நேரத்தில் நான் ஜோசி பார்க்கல, நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறேன் இந்த நாட்டில் பலவிதமான இன மக்களுக்கு. அதே 5% உழைத்த ஒருவர் 1000 பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறார் என்று நினைச்சு பார்க்கறதுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் அனுபவமும் குவாலிபிகேஷன் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து உதவி செய்ததாக நான் நினைக்கும் பொழுது பெரிய மரியாதையாக மதிப்பாக இருக்கு. பல குடும்பங்களிலே சாப்பாடுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கூடி நான் கொடுத்ததை நினைச்சு பெருமைப்படுங்கள். ஜோடி, கடைசியாக நாம் வந்து நாங்கள் உண்டு மறக்க கூடாது. எங்களுடைய கான்ஃபிடென்ஸ், எங்களுடைய கான்ஃபிடென்ஸை நாங்கள் விடக்கூடாதுதான் எங்களுக்கு முதல் பவர்ஃபுல்லான ஒரு டூல். அதை சொல்லிக்கொண்டு விடைபெற்றுகிறேன். மிக நன்றி, உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ஜோடி.
1: மிக்க நன்றி, மகிழ்ந்திருங்க, மீண்டும் சந்திப்போம்.
2: சந்திப்போம்.
1: வணக்கம். நேரம் இப்பொழுது 11:50. இரண்டு நிமிடம் அண்ணா அவர்கள் ஒரு அதிகமாக பொருளாதார சவால்கள் குறித்து நம்மளுக்கு சொல்லியிருந்தார். நிச்சயமாக இங்கே வந்து வேலை செய்வது, தாயகத்தில் எல்லாம் பெரிய பெரிய ஜாப்பில் இருந்துவிட்டு இங்கே வந்து கொஞ்சம் குறைவாக பணியாற்றுவது சிலருக்கு கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலாகத்தான் இருக்கும். இருந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது என்று ஒரு கட்டம் வருகின்ற அளவில் மனசை நாம் தேற்றி கொண்டு பயணிக்க தொடங்குவோம். அந்த மாதிரி அங்கே பெரிய உயர் கல்வி கற்றவர்கள் நீங்கள் வந்து கல்வியை தொடர்வது, அல்லது ஒரு ஒரு மருத்துவர்களாக, பொறியியலாளர்களாக, பேராசிரியர்களாக, கணக்காளர்களாக, அந்த மாதிரி நல்ல நல்ல ஜாப்பில் இருந்தவர்கள் இங்கே வந்து தங்களுடைய தகுதிக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே, அது பெரிய ஒரு தடை சுவராக இருக்கும் இல்லையா வாழ்வியலுக்கு. ஆகவே அதுக்கு அவர்களுடைய பட்டம் டிகிரி கொண்டு வந்து அவர்கள் இவாலுவேட் பண்ணி கனேடியன் ஈக்வலன்ட் எடுத்து அந்த மாதிரி அதுகளுக்கு எல்லாமே நீண்ட காலம் எடுக்கும். அதுக்காக வருஷக்கணக்காக இல்லை, 3-4 months. அதே அதுக்கு பிறகு நிறைய பிரச்சனை அதெல்லாம் செய்தவர்களுக்கு தெரியும். நிச்சயமாக அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. ஆகவே அவையெல்லாம் மிகப்பெரிய சவாலான விஷயங்கள் தான். அவற்றையெல்லாம் தாண்டி நாம் ஒரு நிலைக்கு வந்து கல்வி கற்கவோ அல்லது தொழில் வாய்ப்புகளை பெற்று நல்ல தொழிலில் இருக்கிறதுக்கெல்லாம் ஓரளவுக்கு டைம் எடுக்கும். பெரிய ஒரு சவாலாகத்தான் அதுவும் இருக்கும். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற நேயர்களை தொடர்ந்து சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: நலமாக இருக்கிறேன் குணா. எல்லாரும் பொறுமையா காத்திருக்கிறீங்க, வரவேற்கிறேன். சொல்லுங்க.
3: இப்ப இலங்கையில இருந்து வந்தவர்களுக்கும் ஒரு ஒரு ஒரு விதமான தனிமை இருக்கு. நாங்கள் அங்க இருக்கும் ஒரு சுற்றத்தோட உறவு கூட இருந்தாங்க. அப்ப எங்களுக்கு ஒரு மொழி, ஒரு ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடல் எல்லாம் இருக்கு. இப்ப நான் இப்ப ஊருக்கு கோயில் திருவிழாண்டா அந்த ஊர் முழுக்கவே அந்த பெரிய திருவிழா தான். அங்க இப்ப உதாரணத்துக்காக ஊர்ல ஒரு திருவிழா நடக்குமே, ஒரு காளி கோயில், அம்மன் கோயில், முருகன் கோயில், ஒரு ஒரு ஒரு கோயிலையும் பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கும் ஒரு 10 நாள் 20 நாள் திருவிழா அந்த அந்த ஊர் மக்கள் முழு பேரும் அந்த ரெண்டு வரக்கூடிய சமைப்பார்கள் அடிக்க அதுக்குரிய இதோட செய்தார்கள். இப்ப அதெல்லாம் நாங்க இங்க மிஸ் பண்றோம். இந்த கோயில் திருவிழா நாங்க அந்த திருத்தொழுது பாடிப்படுவோம். பிள்ளைகளை குடிக்க மாட்டோம். ஆனா அங்க அப்படி இல்லை, பிள்ளைகள்லாம் முடிய படிக்கம் போட்டு வந்தா கோயிலே இருக்கு கிடைச்சது. அப்ப அதெல்லாம் இங்கே அந்த கலாச்சாரம் எல்லாம் மேல அழிஞ்சு கொண்டு போறது. ஒரு சும்மா கூப்பிட்டாலே வராது கோயிலுக்கு. இப்ப நாங்களே போறது கஷ்டமா இருக்கு, வளர்ந்து வந்த வயது வந்தவர்கள். அப்ப அது மாதிரி இப்ப ஒரு ஒரு உறவுகள் ஒரு கல்யாண விட ஒரு சாமத்தி விட நடந்தா அது பிரிச்ச திருவிழா மாதிரி தான் நடக்கும் அங்க ஊர்ல.
1: நீங்க வாழ்ந்தாலும் இருந்து கொண்டுதான் இருக்கும் பல விடயங்கள்
3: இருக்கு. அதுல குறிப்பா உணவு வகையை பொறுத்தவரை நாங்க சாப்பிடுற சாப்பாடு அங்க அம்மா நான் யார் சமைச்சு என்ன சாப்பிடாதோ என்ற உணவா தான் இருக்கும். அது ஆசையா தான் சாப்பிடலாம். நல்லா இருக்கும். பலபடிய பழஞ்சோறு சாப்பிட்ட காலங்களும் இருக்கிறது. ஆசையாதான் கோயிலுக்கு போ பழிக்கும் போகும்போது பழஞ்சோறு சாப்பிட்டு முட்டை போய் சாப்பிட போதும் அதே உணவு இங்க நீங்கள் எப்படிதான் நீங்க விட்டு நான் ஃப்ரெஷ்ஷா வாங்கி சாப்பிடணும் அந்த அளவுக்கு இது வராது. அது அது முட்டை பொறிச்சு அது அது போற தாய் தாய் உணவும் அது விசேஷமா தான் இருக்கு. நான் குறை சொல்ல விட விட்டு கொடுக்கவே முடியாது எந்த காலத்துல. ஒரு உருவாயும் தயிரோடையும் சாப்பிட்டால காலங்கள்லாம் இருக்கேன்.
1: உண்மை அந்த பாசம் நிறைய ஒரு எப்படி சொல்றது ஒரு ஹோம் சிக் வந்து கண்டிப்பா இருந்து கொண்டேதான் இருக்கும். எல்லாரையும்
3: விட்டுட்டு முடியல பாத்தீங்கன்னா முடியல மத்திய நேரத்துல கையால உழைச்சி சாப்பாடு தான் தருவாங்க. நாங்கள அம்மா தான் இப்ப வந்துட்டா. ஆனா அந்த அம்மா அந்த உழைச்சி குழச்சி இந்த சாப்பாடு இப்பவும் கணக்கு
1: நிக்கிறேன்.
3: அந்த பிள்ளைய கொண்டாடி போட்டு கொஞ்சம் ஞாபகத்து ஓட்டியா செஞ்சிருக்கலாம். நாங்கள் மாவட்டத்தில் தூங்குவோம், கிராமத்தில் யாரையும்
1: பொய்யான
3: உலகத்துல இருக்கா என்ன வசதி எல்லாம் இருக்கா அந்த உணவு வாயில பொறுத்த தாய மாதிரி பண்பாடுல பார்த்தோன்னா பண்பாடு கலாச்சாரங்கள் உடுப்பு எல்லாமே மாற்றமாயிட்டேன். ஒரு அங்க ஒரு வெடிக்கிட பெரும்பொழுது ஒரு வடிவார் கலையாவில் ஆணவ பெண்ணை வெடிக்கிட பெரும்பொழுது ஒரு சிறப்பாக தான் இருக்குங்க. சீரை கொடுத்து அது நாய நாட்டுகள் போட்டு கொண்டு இருக்கு இங்க அப்படி அப்படி அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க. அப்ப அதில் பொறுத்த வரைக்கும் அதில் நாங்கள் மிஸ் பண்றோம். மற்றது பாதுகாப்பு கொஞ்சம் குறைவு தான், அது இப்ப இல்ல நான் சொல்ல முதல் இருந்த காலங்களில் பாதுகாப்பு கொஞ்சம் குறைவு. அது அதை பொறுத்தல இங்க மேலாடத்துல பாதுகாப்பு எங்களுக்கு கூட ஆனவன் சரி பண்ணா சரி பாதுகாப்பா நீங்க வீடு விரும்பலாம்.
1: ஒரு பெரிய ஒரு விஷயம் கொஞ்சம் நிறையவே பாதுகாப்பு அங்க இன்மை தானே நம்மளுக்கு இருந்தது.
3: பாதுகாப்பு கொஞ்சம் சிதலி பெண்கள் பெண்பிள்ளை பொறுத்தளவுல நாங்க கொஞ்சம் நிம்மதியா வீடு இருக்கலாம். பிள்ளை விரும்பணும் ஊர்லயே இதுல விரும்பணும். நாங்க வந்து இரவு நேரங்களில் நாங்கள் தனியா வர்றது கொஞ்சம் கஷ்டம். இப்ப கொஞ்சம் மாற்றமா இருக்கலாம். நாங்கள் இருந்த காலங்கள்ல மிகவும் ஆண் பிள்ளையாஞ்சலி பெண் பிள்ளையாஞ்சலி வீட்டை வர்றது வீட்டை வரும் வரைக்கும் பெண்கள் எல்லாம் எங்க அப்பாவை வளர்க்கும் பொழுது எங்களை ஆறுபடி எங்களை ஒவ்வொரு காலம் பயந்துதான் இருப்பாரு. எங்க போறோமோ ஆமை பிடிச்சு போடுமோ அடிக்க இயக்கத்துல போயிருவோம் அப்படின்னு பயம் ஒன்று இருந்தது. அப்ப அதனால நெஞ்சிட்ட நெருப்புக்கடி கொஞ்சம் தான் டிப்பினா அந்த அந்த அதுல பொறுத்தவரை இங்க கொஞ்சம் சிறப்பா இருக்கிறது.
1: அதனை விட யுத்தம் யுத்த சூழல் எல்லாமே நாம
3: இருந்தாலும் அந்த நினைவுகள் எல்லாம் பள்ளிக்கிடங்களை போவோம் சிரிப்போம் நல்ல வடிவான. ஆனா அவட பாருங்க ஆரோக்கியம் பண்றது உண்மையிலே இலங்கையில் அவளுக்கு ஆரோக்கியம் கூட இங்க இருக்க ஆரோக்கியத்துல அங்க நாங்க வேலை செய்வோம் நல்ல கடுமையான
1: பின்பு நிறைய ஆரோக்கியம் மக்களுக்கு பாதிக்கப்படுகிறது. யுத்த பிரதேசங்களில இருந்து அதிகமான வித்தியாசமான நோய் தாக்கங்களுக்கு உள்ளாகின்றார்கள். வைத்தியசாலைகளுக்கு அப்படியெல்லாம் வருகின்றார்கள். வைத்தியர்கள் கூட சிலர் சொல்லி இருக்கிறார்கள் புற்றுநோய் கூட அந்த யுத்தம் நடந்த பிரதேசங்கள்ல இன்னும் அதிகமாக இருக்கிற மாதிரி தாங்கள் உணர்வதாக. அது அப்படி இருக்குமோ எனக்கு தெரியலை. ஆனால் அவர்கள் சிலர் அப்படி சொன்னதை நான் சொல்லினார்கள். அப்படியான சிக்கல்
3: சில வழியில திட்டமிட்டு சீரழிக்கிற இளைஞர்களும் இருக்கிறார். இளைஞர்களை திட்டமிட இளைஞர்களை இப்ப இருக்க சூழல்ல இப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அப்படி சீரழிச்சாலும் இருக்கிறார்கள். பொதுவர்த்தியர்கள் மற்றது தேவையில்ல உறவுகள் அது ஒரு ஒரு அர்த்தமற்ற உறவுகள் அப்படியெல்லாம் சீரழிஞ்சு போயிருக்கின்ற நாடு இருக்குன்னா அது தனிப்பட்ட வீடுகளில் இருக்கிற கட்டுப்பாடை வச்சுதான் அதில் வளர்ந்தோம். அப்ப எல்லாரும் அதே பிள்ளைலாம் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கு அப்படி விடையலாது. ஆனா அதுல கொஞ்சம் சீரழிவு இருக்குதான் இல்லையில்ல. ஆனா அங்கே இருந்து இங்க வந்த கூடுதலான இது வந்து எங்களுக்கு எனக்கு நான் அதிகம் மிஸ் பண்ணது எங்களோட கொஞ்சம் பண்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் தேவடைந்தாலும் முடிந்த வரைக்கும் எங்களுக்கு புப்பியான ப்ரோக்ராம்ல கலைக்கும் போது அடிக்கு ஒரு ஒரு அந்த ரோட்ல நடக்கும் ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் அதில் வச்சு எங்களை பிள்ளையோ அளவுக்கு எங்களோட பண்பாடுகள் கலாச்சாரங்கள் பலவோடு எங்களை விருதாகும். என்னால அந்த முழுமையான சொல்ல மாட்டேன். இப்ப நாங்கள் இப்போ அங்கே ஊர்ல செல்வ சென்னதி ஆட்டி நயனாதிபன்லாம் விருதம் இருந்தா அம்மா 25 நாளும் உங்களை இருக்கு விருதம் இருக்கு சொல்லிதான் விட மாட்டாங்க. ஒன்றாம் நாளும் விட மாட்டாங்க. கட்டாயம் 25 நாளும் இருந்தா 20-25 நாள் இருக்கும். நல்லூர்ண்டா கடைசியிலும் மச்சம் சாப்பிடப்பட மாட்டாங்க. இங்க அப்படி இல்லை பிள்ளைக்கு அது என்னன்னு தெரியாது. நல்லூர்ண்டா சில பிள்ளை அந்த ஊர்ல இருக்கிறவங்களை தான் தெரியும். அது பேரும் கொஞ்சம் எல்லா பிள்ளைக்கும் தெரியுமா தெரியாது. அப்படியான இதில் நாங்கள் இழந்து கொண்டிருக்கோம். மற்றபடி நான் குறை சொல்ல மாட்டேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா மிக்க நன்றி குணா.
3: நன்றி.
1: பலபடி எங்களையும் சொல்லி காட்டுறீங்க. நிறைய ஆதங்கம் தான் இல்லை என்றில்லை. மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி
1: நன்றி வணக்கம். நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12:01. புதிய ஒரு நாள் புதிய ஒரு மாதத்துக்குள்ளே செல்கின்றோம். இன்று ஜூன் மாதம் 1ஆம் தேதி. அத்தனை அன்பு நேயர்களுக்கு நாங்கள் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக இனிமையான வாழ்த்தினை முதல்ல தெரிவித்து கொண்டு தொடர்ந்து சந்திக்கலாம். குணா அவர்கள் தன்னுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தியிருந்தார். ஏற்கனவே வந்திருந்த சுவானந்தன் அவர்கள் பொருளாதார தாக்கங்களை சொல்லி குணா கூட இதில் இன்னும் குறிப்பாக இந்த பாசம் அந்த பாச பிணைப்பு பற்றி நிறைய பெரிய தாக்கம், மனசில் ஏக்கம் எல்லாம் அங்குணாவுக்கும் இருந்திருக்கின்றது. கண்டிப்பாக தாய் நாட்டினுடைய அந்த நினைவலைகள், உறவினர்கள் நண்பர்களுடைய நல்ல சுப காரியங்கள் அவற்றிலையெல்லாம் நாங்கள் பங்கெடுத்து கொள்வது இங்கேயும் இருக்குதா இல்லை என்று இல்லை, ஆனால் ஏதோ அங்கே இன்னும் அது சற்று வித்தியாசமான உணர்வு இல்லையா? கண்டிப்பாக எல்லாருமே அதை உணர்ந்திருப்பீங்க. அதை விட மிக குறிப்பாக முக்கியமாக எங்களுடைய பெற்றோர்களுடைய முதுமை காலத்திலே அவர்களுக்கு அருகில் நாங்கள் இல்லை என்று ஒரு விட்டுட்டு வந்துட்டோமே, என்னத்தை தேடி வந்தவங்க அப்படி என்ன தான் இருக்குது இருந்து அவையில் பார்க்கல, அந்த ஒரு குற்ற உணர்வு நிச்சயமாக நம்மளுக்கு உறுத்தி கொண்டே இருக்கும், உலுக்கி கொண்டே இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி பல விஷயங்களையும் குணா சொல்லி இருந்தார். இப்பொழுது நாங்கள் அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
4: வணக்கம், நான் விஜய் ஹேக்கர்.
1: இனி வணக்கம் விஜய், சொல்லுங்க. சற்று மனசை தாக்கக்கூடியது தான் சொல்லுங்க, எப்படி என்ன விடயங்களை முன்வைக்க போறீங்க?
4: என்ன பொறுத்தவரை இந்த சவால்ன்றத வந்து நாங்க நிக்கிற நிலையிலிருந்து இன்னொரு சக்தி எங்களை விழுத்துறத நாங்க இடம் கொடுக்காம தாங்கி பிடிக்கிற ஒரு விஷயமா தான் நாங்க பார்க்கலாம். இப்ப எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எங்களை வந்து விழுத்தும், எங்களுக்கு நோய் நொடியை கொண்டுடுறோம் சொல்லி சொன்னா அதுல இருந்து நாங்க எங்களை தவிர்க்கணும். இப்ப எந்தெந்த உணவு எங்களுக்கு கூடாது, இதை தவிர்த்தா நல்ல சொல்லி அதை நாங்க தவிர்த்து எங்களோட உடல் ஆரோக்கியத்தை பேணுவோம்னு சொல்லி சொன்னா அது நிச்சயமா எங்களுக்கு நல்ல, இது ஒரு பெரிய சவாலா தான் இருக்கு. முதல் நாங்க அந்த சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் வந்து எல்லாமே நல்ல ஒரு சாப்பாடுல தான் சாப்பிடுனாங்க. கீரையோ இல்லாட்டா குழந்தை அரிசியோ பச்சையோ கஞ்சியோ இதை குடிச்சாலும் அது முழுக்க முழுக்க ஆரோக்கியமான நிலையா தான் இருந்தது. இங்க நாங்க வெஜில மிளகாய் எண்ணெய் சொல்லி போட்டதுக்கு எல்லாம் பறிச்சு கிடைச்சு கண்டதுக்கெல்லாம் ஆசைப்பட்டுதான் கூடுதலா எல்லாருமே சாப்பிடுறோம். இந்த சவால்களை நாங்கள் எதிர்கொள்றதும் பார்க்க மற்றவர்களுக்கு கணக்க புத்து சொல்லுவோம், இவர் அப்படி அவருக்கு ஒரு நோய் நொடி வந்த பிறகு ஆனா அதை நாங்களே அந்த தவறு நாளுக்கு நாள் விட்டு கொண்டுதான் இருக்கான். இது மாதிரி நீங்க கடன் சவால்களை பார்க்கலாம், கடன் தொல்லைகள போய் மாட்டுப்பட்டு போட்டு அதுக்கு வட்டி கட்டி அப்படி ஓடிச்சிருக்கிற பல பேரை பாக்குறோம். இது எல்லாரும் இந்த சவால்களை வந்து எல்லாரும் நாங்க எதிர்கொள்றது வந்து சரியான கஷ்டமே சொன்னா அப்படியான ஒரு சூழல் சிக்கலுக்கு எல்லாம் நீங்க நாங்க ஈடுபட்டு நாங்க கடன் இல்லாம இருக்கிறதுக்கு பேங்க் விடாத எங்களை, பேங்குக்கு போகாம நாங்க இருக்கல.
1: அப்படி ஒரு காதல் என்ன செய்யலாம்
4: நிச்சயமா
1: நம்மளுக்கு
4: நிச்சயமா. இப்ப இந்த வேலை வாய்ப்புகளை பாருங்க, அது ஒரு பெரிய சவாலா இருக்கு எங்களுக்கு சொல்லி சொன்னா சரி நாங்கள் தேவையான பணம் உழைக்க முடியலன்னு சொல்லி சொன்னா வீடுகளுக்கு நிக்காம வேறு இடங்களுக்கு ஓடணும். இதுகளெல்லாம் சவாலா எடுத்து நாங்கள் வந்து எங்களை கட்டுப்படுத்தி வச்சிருந்தோம்னு சொல்லி சொன்னா அதான் அந்த சவால். ஓகே என்னால வந்து இந்த திட்ட மாதத்தில முளைச்சு இந்த நாட்டுல எங்களால வாழ முடியுமான்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நீண்ட திட்டமிடல்களோட செலவுகளை சிக்கனமா கொண்டு வச்சோம்னு சொல்லி சொன்னா அதுல நாங்க வெற்றி பெறதுக்குரிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இந்த கலாச்சாரம்ன்றது மேலேயே அது வந்து கட்டாயம் ஒரு நிலத்தோட சேர்ந்துதான் கலாச்சாரம். இப்ப நாங்க தனியா நாங்க அதோட முட்டி மோதி கொண்டு போட்டு அதுல தோல்வி அடைக்கைகளை சோர்வு அடையலாது, ஆனா அதை காப்பாற்றக்குரிய முயற்சிகளை நாங்க செய்யலாம். அது ஒரு எங்களை கலாச்சாரம் ஒரு அறிமுக கலாச்சாரம், நாங்க அதை விட்டு கொடுக்கூடாம்னு சொல்லி நாங்க முயற்சியை செய்யலாம். ஒழிய இது நிலம் சார்ந்ததுன்ற இருக்கைகளை நாங்க வேறு இடங்களுக்கு அந்த சம்பவங்கள் வேற நண்பர்களோ சார்ந்தோ இல்லாட்டா சமூகம் சார்ந்து வேற ஒரு இடங்களை நடக்கைகளை நாங்க அவதானிக்கிறோம் கூடுதலாக. அது நாங்களும் எதிர்கொள்ள வேண்டித்தான் பெறலாம் என்றதை நாங்க ஒரு நோக்கோட தான் நோக்கம். மற்றது வந்து இது இந்த கூடாத பழக்க வழக்கங்களுக்கு எல்லாம் போகாம இருக்கிறதுமே ஒரு பெரிய சவால் இந்த நாட்டுல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த என்ன சொல்றது அந்த கஞ்சா கடை என்று கஞ்சா கடையை வந்து எல்லா இடம் போட்டு பெரிய சைன் தான் அங்க எல்லா இடமே இருக்கிறது. இப்ப சோ இதுல இருந்தெல்லாம் தப்பி இங்கே இருக்கணும் மட்டும் சொல்லிச்சுன்னா அதை சவாலா தான் நாங்க எடுக்கணும். சோ இதுக்குள்ள போய் நாங்களோ எங்கட பிள்ளைகளோ சிக்க விடாம கவனிக்க வேண்டியது எங்களுடைய முக்கியமான கடமையா இருக்கும். அது மாதிரி நீங்க இந்த மது பழக்கங்களை பாருங்க. இப்ப இங்க இப்ப நாங்க தாயகத்துல வந்து 10 கிலோமீட்டருக்கு ஒரு மதக்கடை தான் இருக்கும், இங்க வந்து எல்லா இடத்துலயுமே மது விற்கிறார்கள். நாங்கள் அதை பெருசா எடுத்து கதைப்போம், நாங்க அங்க மதுக்கடை தான் இங்க மதுக்கடை இருந்தேன் சொல்லி. ஆனால் இங்க எல்லா இடத்துல தாங்க வாங்கி அது வந்து இங்க நல்ல மூக்கு மூட்டை குடிச்சுக்கொண்டு அங்க இருக்கிறவங்களை கட்டி கதைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க.
1: அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கும் கொண்டு போய் கொடுத்து
4: இந்த சவால்களை வந்து நாங்க எங்களுக்கு ஒரு வழி தான் நாங்க சிந்திக்கணும். சவால்ன்றது எனக்கு மட்டும் முடியல, நான் தான் அதை எதிர்கொள்றேன் நல்ல ஒரு கலையங்கம். அப்ப அதை நாங்க மற்றவர்கள் செய்யக்கில் கதைச்சு கொள்றோம், எங்களை நாங்க அதை சவாலா எடுத்து அது இந்த கட்டுப்பாட்டுகள்ல இருக்கிற மாட்டுக்கு அப்படிங்கறத நிச்சயமாக இல்லத்தான். அவரவர் இது மிகவும் சிந்திக்க வேண்டிய விஷயம், ஒவ்வொரு விஷயங்களையுமே சவாலாக எடுத்து அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி நாங்க அந்த ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைகளுக்குமே நாங்க இந்த ஸ்டோல் ரோலர் வாங்காமத்தான் வளர்த்துனாங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க எங்கட கையில தூக்கி கொண்டு போறாங்க. அதே நாங்க ஒரு சவாலா தான் எடுத்திருந்தேன். நான் இதுல வாங்க தலை நிச்சயம் இது என்னுடைய கதை, இது மட்டும் தான்
1: என்னுடைய
4: கதை. என்ன நாங்க போயிருக்கல இல்லையா, நாங்க போயிருக்கல தூக்கி கொண்டு போவோம். என்னதுக்கு நாங்க வண்டில வச்சு விட்டோம், அது என்ன பேஷனா இல்ல என்ன என்ன கஷ்டம் உங்களுக்கு ஆளு இருக்கு. அதுவுமே இன்ஜின் கனதுரம் அதுக்கப்புறம் கார்ல ரெகுலர் பக்கத்துல கொஞ்சம் தான் தூக்கப்புறம்
1: குட்டி சேர்ந்து கொண்டு போனீங்கன்னு கற்பனை பண்ணி பாக்குறேன்.
4: இல்ல இரண்டா இல்ல ஒரு ஒரு ஒரு புள்ள வளர்க்கறதுக்கு நாலு செலவு பார்த்தா நாலு வாங்கி அடக்கி வச்சிருக்கணும். ஒன்றாவது தேவையில்லாத செலவுகள் இல்லாம
1: உண்மைதான்.
4: வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா எத்தனையோ கூடு இருக்கும் அவைகளுக்கு.
1: ஆமா குருவிகளுக்கு வீட்டுல விட்டு விடுறது,
4: கூடு கட்டி விட்டு. இப்ப நாங்க எல்லாம் அப்படியா வாழ்ந்தாங்க இல்ல தானே, நாங்க அந்த தேவையில்லாம சில சவால்களுக்கு எதிர்கொள்ளாம இந்த விளம்பரங்களே மற்ற சும்மா போனோம்னு ஆசைக்கும் இந்த என்னன்னு சொல்லலாம் இந்த கடத்தரவுல இருக்கிற பார்த்துட்டு நான் வாங்கி கொண்டு வரமோ எனக்கு விளங்க இல்ல.
1: பெரிய ஒரு விஷயம்
4: அதுகளை சவாலா எடுக்கலாம். அப்படியான அந்த தேவையில்லா விஷயங்கள்ல வந்து நாங்க போய் சிக்கப்படாம அத ஒரு சவாலா எடுத்து இந்த விளம்பரங்களுக்கு சிக்கப்படாம ஒரு கொஞ்சம் யோசிச்சோம்னா சரி நாங்க இங்க சார் இங்க படி இருக்குது அந்த படிக்கு ஒரு பிளாக் போடணும்னா அது கட்டாயம். ஆனா அதை நாங்க நீங்க வாங்கத்தான் போடும் நாங்க வாங்கத்தான் போடும். ஆனா அதுக்காக தேவையில்லாம கூடுதலா வந்து அவர்களே மடக்கி வைக்க கூடாது. அதே நேரத்துல தேவையில்லா பெரும் செலவுகள் அது சிறு சிறு செலவுகளாக தெரிஞ்சாலும் நிச்சயமாக வந்து இதெல்லாம் ஒரு பெரும் செலவுகளா தான் இருக்கும். சோ இதுல இருந்து தப்பி இதெல்லாம் சவாலா எடுத்து கொஞ்சம் என்ன பொறுத்தவரை பல பிரச்சனைகள்ல இருந்து தப்பி வாழலாம்.
1: சிறப்பாக பல முன் உதாரணமான விஷயங்கள் இந்த மாதிரி செய்தேன் நீங்களும் செய்யுங்கன்றதையும் சொல்லியிருக்கிறார். குழந்தை வளர்ப்பிலும் கூட கண்டிப்பாக அதில் இன்னும் இங்கே வந்தவர்கள் அங்கே தாயகத்தில் இருக்கின்ற அம்மா அப்பாக்கோ உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு பணம் பொருளாதார ரீதியான உதவிகளை செய்வது கண்டிப்பாக. அதே நேரம் இங்கே எங்களுக்கு ஒரு புதிய நாடு அன்றாட வாழ்க்கை செலவுகள் இனி புதிய நாட்டில் புதுவிதமான வரி விதிப்புகள் அவற்றுக்கு முகம் கொடுத்தல் அவற்றை சமாளிப்பது அப்படி பல விஷயங்கள் இருக்குது இல்லையா. அந்த பொருளாதார நிதி நிலைமைகளையும் சமாளித்து கொண்டு தாயகத்தில் இருப்பவர்களுக்கும் பணம் அனுப்ப வேண்டும் அப்படியான ஒரு கட்டாயமான ஒரு வாழ்க்கை மாதிரி ஒரு எப்படி ஒரு வித இரட்டை பொருளாதார பொறுப்பு என்று சொல்லலாம். அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அதுவும் செய்யத்தான் வேணும் இல்லையா. சரி இப்பொழுது ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து பேசுவோம்.
0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள் உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
5: ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
6: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
7: நோ நோ நோ.
8: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-4765-4661.
9: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM.
1: பல நேயர்கள் அழைப்பில் காத்திருக்கிறீங்க, அப்படியே பொறுமையாக காத்திருங்க. சற்று விரைவாக நாங்கள் செல்ல போகின்றோம். எல்லோருடைய கருத்துக்களை நாங்கள் கேட்க வேண்டும். இப்பொழுது அடுத்த நேயர் எங்களோடு. வணக்கம். வணக்கம்
10: வணக்கம்
1: வணக்கம். இனிய வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
10: அலோசியஸ் கேட்கின்றேன்.
1: வணக்கம். இனிய வணக்கம் அலோசியஸ். உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். சொல்லுங்கள்.
10: என்னோட சொன்ன முதல் எனக்கு உங்களை மிகவும் பிடிக்கும். அதுக்காக தான் உழவு நேரம் முடித்திருந்து உங்களை நேற்றி வந்துட்டு இருக்கின்றேன்.
1: மிக்க நன்றி, மிக்க நன்றி உங்களுக்கு.
10: முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் லாங்குவேஜ் என்ன?
1: ஆமா, மொழி பிரச்சனை சொல்லுங்க.
10: அதாவது வந்து நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்த பொழுது எங்களுக்கு பலதரப்பட்ட அறிவியல் இருந்திருக்கின்றது. ஆனால் அதை எப்படி நாங்கள் வெளிப்படுத்த முடியாத முடியும் என்று சொல்றதுக்கு எங்களுக்கு மொழி பிரச்சனை இருந்திருக்கின்றது.
1: உண்மை, பெரிய பிரச்சனை தான், பெரிய சவால்.
10: அதாவது வந்து நாங்கள் வந்து எங்களை கல்வியை ஆங்கிலத்தில் கற்றிருந்தால் தமிழ் எங்களுக்கு இனிமையான மொழிதான். நாங்கள் எங்களை மொழியை ஆங்கிலத்தில் கற்றிருந்தால் புலம்பெயர்ந்த நாட்டில் நாங்கள் வந்து இந்த நாட்டில் பொருளாதார பிரச்சனை எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று நான் சொல்ல முடியாது. நாங்கள் இங்கே வரும்பொழுது பெரிய கொண்டைனரில் எங்களை சொத்துக்களை கொண்டும் கொண்டு வரவில்லையே. ஒரு ஷாப்பிங் பேக், ஒரு சின்ன பேக் கூட தான் இந்த நாட்டுக்கு வந்துருக்கோம். என்ன
1: அந்த இறங்கி இருக்கிறோம், ஆனாலும் அந்த இறங்கிய இடத்தை வசந்தம் ஆக்குறோம் வாழ்க்கையை என்று நல்லா பெருமை கொள்ளுவோம்.
10: அகதியா வந்த பொழுது இப்போது அமைச்சராக இருக்கின்றோம். என்ன?
1: நிச்சயமாக, நிச்சயமாக. எல்லாரும் இருக்கின்றார்கள். விஜய் தணிகாசலம் அவர்கள் இருக்கிறார்கள், ஜானிட்டாநாதன் அவர்கள் இருக்கின்றார்கள், அப்படி எல்லாருமே இருக்கின்றார்கள். லோகன் கணபதி ஐயா அவர்கள் இருக்கின்றார்.
10: எங்களுடைய அதாவது வந்து எங்களுடைய மன உறுதி வந்து மிகவும் முக்கியமானது. மிகவும் சவாலாக உள்ளது மொழி பிரச்சனை. மொழி பிரச்சனை எங்களுக்கு இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு மக்கள் வந்து உங்கே போயிருப்பார்கள்.
1: கண்டிப்பா, கண்டிப்பா.
10: அதான் எங்களுக்கு பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை இல்லை. நாங்கள் அதே மொழி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த மொழி பிரச்சனை எங்களுக்கு மிகவும் இடைஞ்சலாக இருக்கிறது. அதாவது நாங்கள் வந்து எங்களை கல்வியை ஆங்கிலத்தில் கற்றிருந்தால் நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்த பொழுது நாங்கள் எந்த விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய ஆரம்ப கல்வியை கத்தோலிக்க பாடசாலையிலும் கல்வியை புனித கன்னியரசர் பாடசாலையிலும் உயர் பள்ளி கல்வியை மாயனா பள்ளியிலும் கற்றிருக்கின்றேன். இந்த இடைக்கல்விகள் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா அங்கே நடக்கின்ற பிரேயர் முழுக்க நடக்கும். என்ன?
1: ஆங்கிலத்தில் நடக்குமா?
10: ஆமா, அது மிகவும் கடுப்பாக இருந்தது. ஆனால் இன்று நான் அதை வியப்பாக பார்க்கிறேன். அந்த நேரத்தில் நான் அந்த கல்வியை கற்றிருந்தால் நாட்டுக்கான உழவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை.
1: இருந்தாலும் சிலர் இப்பொழுது அங்கே இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து இருந்தாலும் கூட இங்கே வந்தும் சிலருக்கு அதுவும் உடனடியாக இந்த உச்சரிப்பு அப்படியான சில சவால்களும் இருந்திருக்கின்றது. அதுவும் இருந்தாலும் அது அவர்களால் விரைவாக அதில் முன்னேற முடியும். இருந்தாலும் அதுவும் ஒரு சிலருக்கு உச்சரிப்பு ரீதியாக விளங்கிக் கொள்கின்ற தன்மை, என்னதான் ஆங்கிலம் தெரிந்தாலும் அந்த சிக்கலும் இருந்திருக்கு.
10: பாத்தீங்கன்னா பன்னியில் வந்து ஆங்கில கல்வியை முன்னேற்றமாக முன்னெடுத்தார்கள். என்ன சொல்லி சொன்ன ஆங்கிலம் வந்து என்னென்று சொல்லி சொன்னா தொடர்பாளர் மொழி என்ன? அதை வந்து சில பேர் வித்தியாசமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அதை கட்டாயம் எல்லாரும் கற்க வேண்டும். என்ன?
1: நிச்சயமாக, பொதுமொழி தானே, எல்லாரும் எங்க போனாலும் ஆங்கிலம் தேவை.
10: இதுதான் எங்களோட சமுதாயத்தில் இருக்கின்ற மிகவும் முக்கியமான பிரச்சனை. அவர்கள் நிவர்த்தி செய்வார்களா இருந்தால் எங்களுடைய மக்களுக்குரிய தன்னம்பிக்கை மிகவும் முக்கியமான, அவர்களுக்கு தன்னம்பிக்கை கணக்கு இருக்கின்றது. என்ன? இந்த நாட்டில் வந்து இந்த குளிர் நாட்டில் வந்து அவர்கள் வரும்போது ஒன்றும் கொண்டு வரவில்லை. அதாவது சூடாச்சிருப்பம் ஒரு ஷாப்பிங் பேக் கூட தான் வந்தவர்கள். என்ன இன்றைக்கு அவர்கள் இத்தனை விதமான சொத்துக்களுக்கு அதிபதியா இருக்கின்றார்கள்.
1: ஏன் எல்லா துறையிலும் இருக்கின்றார்கள் தமிழர்கள். மிக அருமை, மிக நன்றி அலோசியஸ், உங்க வருகைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஆமாம், மொழி பிரச்சனை குறித்து அது மிகப்பெரிய ஒரு தடை, மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். இப்போ ஒரு கடைக்கு போகிறதோ, ஒரு மருத்துவமனைக்கு போகிறதோ, அல்லது ஒரு அலுவலகங்களில் நாம் பணியாற்றுறது, அது கண்டிப்பாக இப்போ தமிழ் இடங்களில் நாங்கள் பணிபுரிந்தால் பிரச்சனை குறைவு இல்லை என்று சொன்னால், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சவாலுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டியவர்களாக இருப்போம். அதே நேரம் இங்கே பிறக்கிற குழந்தைகள், எங்களுடைய பிள்ளைகள் ஒரு பாடல் சிக்கல் என்பது பெற்றோர், அதே நேரம் பேரன் பேத்தி, தாத்தா பாட்டியோட அந்த மாதிரியான தொடர்பாடல்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கும். அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, இவர்களுக்கு தமிழ் தெரியாது, அப்படி பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளே மாட்டி போய் அது ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜெனரேஷன் கேப் ஒன்று வரும் நிச்சயமாக. அந்த ஒரு இடைவெளி ஒன்று அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் வாரதுக்கு இந்த மொழி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆகவே இவர்களுக்கு தமிழை படிப்பிக்க வேணும், பெரியவர்கள் ஆங்கிலத்தை படிக்கணும், அவ்வளோதான். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரம் நம்மளுக்கு என்ன சொல்ல போன்றார். வணக்கம்.
7: இனிய இரவு வணக்கங்கள். எங்கள் சோதி அம்மா அவர்களே, நலமா இருக்கீங்களா தியாகராஜா?
1: நலமாக இருக்கிறேன் தியாகராஜா அண்ணா அவர்களே. சரி, எல்லாரும் பொறுமையா காத்திருக்கிறீங்க, சொல்லுங்க. மிக்க மிக்க நன்றி, இரண்டு மூன்று வாரங்களாக உங்களை சந்திக்கவில்லை.
7: காரணம் இதுகளால் வர கிடைக்கவில்லை, இன்று வந்துட்டுள்ளேன். நன்றி. இல்லை, நீங்க கேட்ட கேள்வி ஒரு திருப்பி சொல்வீர்களா?
1: அனைத்துக்கும்
7: முகம் கொடுக்கின்றோம். எங்கட ஊர்ல இருந்த மாதிரி நாங்கள் இங்க இருக்க முடியாது. நாங்க வரைக்கும் இப்ப முதல் சொன்ன இருவர் சொல்லிவிட்டாங்க. முதல்ல எங்களுக்கு பாச பிரச்சனை, எங்கட அன்பு இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் அங்கேயே இங்க வந்ததோட எங்கெல்லாம் தொலைந்து போய்விட்டது. நாங்கள் அங்கேயே அம்மாவோட 7, 8, 9 பிள்ளைகள் ஒரே பாயிலே படுத்து உறங்கினோம். இங்க நாங்கள் எங்கட பிள்ளைகள் எங்கட இப்ப இங்க வந்து பார்த்தால் தாய் இந்த பெண் ஒன்றுக்குள்ள பிள்ளை ஒரு இதுக்குள்ள தனியே கிடக்குற மாதிரி ஒன்றை பித்து போட்டு அப்படித்தான் வச்சுக்கிறோம். நாங்க அப்படி இல்லை, 10 பேரும் அம்மாவுக்கு பக்கத்துல உடத்திருந்தோம். அப்ப அதெல்லாம்
1: என்னதான் இருந்தாலும் வீட்டு
7: ஏழைகளாகத்தான் பணம் இருக்கின்றது. ஒரு அங்க நாங்க பயத்திலே மாண்டோம். கடைசியா எங்கட உயிரை கொண்டுதான் இங்க ஓடி வந்தோம். அது ஒன்றால நாங்கள் இங்கே அது நிம்மதியா இருந்தோம். நிம்மதியா இன்றைக்கு இருக்கின்றோம். அந்த பயம் ஒன்று இல்லாமல் எங்களை உயிரை காத்தது இந்த நாடு. ஆனா வரைக்கல்ல சொன்ன நேர் மாதிரி நானும் ஒரு சேட்டும் ஒரு கலசானோட தான் நான் இங்கே வந்து சொல்லத்தான் எவனும். அப்படித்தான் அநேகமான மக்கள் அப்படித்தான் வந்தார்கள். நாங்கள் மட்டுமின்ற முழுப்பீரம் அப்படித்தான் வந்தார். ஒன்றும் இல்லாமல் வந்தாக்கள்லாம் நாங்கள் என்னென்று சொன்னால் அடிபட்டுத்தானே நாங்கள் அங்கே இருந்து வந்து நாங்கள் ஓடுபட்டு வந்து நாங்கள் எங்களை உயிரை கொண்டு ஓடி வந்தோம். அந்தபடியால் நாங்கள் உடுத்து உடுப்போட வந்து சேர்ந்த நாங்கள் இன்றைக்கு எங்களை மக்கள் இந்த நாடு எங்களை வரவேற்று இன்றைக்கு இவ்வளவு வசதி கூட இருக்கிறார்கள். எங்க மக்கள் முதல்ல சொன்ன மாதிரி இன்றைக்கு எங்களோட கவர்மெண்ட்லயே எத்தனை பேர் மினிஸ்டரா இருக்கிறார்கள். அது எங்களோட பெருமிதம். எங்கட மக்கள் இருக்கிறார்கள் தொல்லைகள்ல எங்களுக்கு ஒரு பெருமிதமா இருக்கின்றது. அதுபடியால நாங்கள் அங்கே உள்ள நாங்கள் இருந்த இதை தொலைத்து விட்டமே தவிர இங்கு வந்து நாங்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் இப்ப ஒரு எங்களோட கலாச்சாரத்தை கலக்கின்றோம். என்னென்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகள் போய் ஆங்கிலத்திலாம் படிக்கிறார்கள். இப்போ என்ன முதல்ல வந்து சொன்ன நேர மாதிரி நாங்கள் கோயிலுக்கு கூப்பிட்டாலும் பிள்ளைகள் வருதில்லை. இப்போ நாங்களும் மேலது வேட்டியில் போக முடியாமல் இருக்கின்றது. இப்போ அங்கே நாங்கள் இருந்திருமென்று தான் நாங்கள் கோயிலெலாம் நிற்போம், பிள்ளைகளும் கோயிலெலாம் நிற்கும். அந்த 15 நாள் 20 நாள் திருவிழாண்டா நாங்கள் ஒரு நாளும் போவோம் என்ன அந்த கோயிலுக்கு. அப்போ இங்கே போக முடியவில்லை, பிள்ளைகளும் வராது. அப்போ அதெல்லாம் நாங்கள் வந்து விட்டோம் எங்களோட சில இதுகளை. ஆமாம் ஆமாம், உண்மையை அது சொல்ல வேணும். நாங்கள் பிள்ளைகள் வராது என்னென்று சொன்னால் அப்படித்தான் இங்கே இருக்கின்றது. என்னென்று சொன்னால் அவர்களுக்கும் பல விதமான வேலைப்பாடு அதுக்கல்ல அந்த குழந்தைகளை கொண்டு போகணும். தாயும் தப்பன் ரெண்டு பேரும் பிள்ளைய இப்போ டேக் கேரில் கொண்டு விடணும். ஒரு பிள்ளையை பெற்றாலும் அதை டேக் கேரில் கொண்டு விட்டு அதை தாய பண்ணு ஓடுங்க நம்ம என்னென்னு சொன்னால் அவ்வளோ ஒரு கஷ்டமான நிலைமை. இன்றைக்கு இந்த பொருளாதார சிக்கல் எல்லாத்துலேயும் இப்படி தான் இருக்கின்றது. அதனபடியால் நான் சுருக்கமாக சொல்லி கொண்டு போகின்றேன். நாங்கள் வந்தது எங்களோட இழப்புகள் கூடத்தான் என்னென்று சொன்னால் அங்கே உள்ள இழப்புகளை நாங்கள் சொல்ல முடியாது. நாங்கள் எல்லாத்தையும் துளைத்து விட்டு தான் வந்திருக்கின்றோம். ஆனால் இங்கே வந்து எங்களோட உயிரை காத்திருக்கின்றது, இந்த நாடு எங்களை வாழ வைத்திருக்கின்றதுன்னு சொல்லி கொண்டு விடைபெறுகின்றோம். மீண்டும் முன்னே சந்திப்போம் அம்மா. நன்றி, வணக்கம்.
1: நிச்சயமாக சுருக்கமாக ஆழமாக சொல்லியிருக்கிறீங்க. மிக்க நன்றி உங்களுக்கு.
7: நன்றி நன்றி நன்றி அம்மா. வணக்கம்.
1: நன்றி வணக்கம். தொடர்ந்து நேர்களை சந்திக்க போன்றோம். நிச்சயமாக அண்ணா அவர்கள் சற்று வித்தியாசமாக இன்னொரு விடயத்தை பேசியிருந்தார். சிறப்பு, எல்லாருமே மிக அருமையாக ஒவ்வொரு விடயங்களாக சொல்லி கொண்டிருக்கிறீங்க. கலாச்சாரம் கண்டிப்பாக புலம்பெயர்ந்த பெற்றோர்களுக்கும் இங்கே வந்து பிறக்கிற குழந்தைகளுக்கும் இடையில் உருவாகின்ற ஒரு பெரிய பிரச்சனை இது, ஒரு கலாச்சார பிளவு. நாங்கள் என்ன நினைப்போம், என்கிட்ட புள்ள வந்து தாய்மொழியை பேச வேணும், என்ன புள்ள பாரம்பரிய உடை அணிய வேணும், அது குளிரன்னாலும் அணிஞ்சு தான் தூக்கி கார்களும் போட்டணும், கோயிலுக்கு போகணும், குடும்ப விழுமியங்கள் எல்லாத்தையும் அவர்கள் கடைபிடிக்க வேணும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அது அவ்வளவுக்கு சில இடங்களில் இல்லை, முடியாது என்று இல்லை, முடியும். இருந்தாலும் கூட கால சூழல் இடங்கள் இவை காரணமாக சில முடியாமல் போன்றது. ஆகவே இருசாரர்களையும் ஒரு வெறுப்புணர்வு, மன உளைச்சல், முரண்பாடுகள் வர பார்க்கும் இல்லையா? ஏனென்றால் பிள்ளைகள் வெளிவட்டாரத்தில் போபவர்கள், வீட்டுக்குள்ளே மட்டும் இருக்கிறது இல்லை. ஆகவே அவர்கள் ஒரு பல் கலாச்சார தேசத்தில் அந்த கலாச்சாரங்களில் ஈர்க்கப்பட்டு அந்த மாதிரி வாழ அதற்கேற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ள பார்க்கின்றார்கள் இல்லையா? அதனால் இது குடும்பத்தில் பெரிய ஒரு யுத்தம் தான். இருந்தாலும் சமாளித்து போவது சிறப்பு. இப்பொழுது நம்மோட அடுத்த நேயர், வணக்கம்.
11: வணக்கம் ஜோதி, நான் ஹரன்.
1: இனிய வணக்கம் ஹரன், உங்களை அன்போடு வரவேற்கிறேன், சொல்லுங்க.
11: பல நேரங்கள் வந்து ஆரம்பத்திலிருந்து இங்க வாழ்வதிலிருந்து பல பிரச்சனைகளை சொல்லிவிட்டார். எனக்கு சொல்றதுக்கு அவ்வளவு சடம் இல்லை. நான் வந்து அதுல இறுதி காலத்தை சொல்றேன்.
1: கண்டிப்பா
11: சொன்னால் இப்ப தாயத்தில் உண்மையில நேர்வு குறிப்பிட்ட போது நான் வாழ்ந்த காலத்துல எல்லாம் இந்த மதுவான கடைகள் எல்லாம் அப்படித்தான் இருந்தது. ஒரு 10 கிலோமீட்டர் கங்கால கடந்த விடம் நான் சென்ற போது பார்த்த போது எல்லாம் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு இருக்கு.
1: வந்துட்டு
11: எல்லாம் மாத்திட்டாங்க. இப்ப தாயம் வந்து இப்ப எங்கட நிலைமைக்குதான் போய்கொண்டிருக்கின்றது. அங்கே ஒரு காலத்துல இருந்த சைக்கிள்கள் எல்லாம் இல்லாம போய் இப்ப ஸ்கூட்டி மதுகளமா வந்து விட்டது. குறிப்பா நீங்க யாழ்ப்பாணத்தையும் கொழும்பையும் ஒப்பிட்டால் அங்கே பெரிய வித்தியாசம் இல்லை. வன்னியில அப்படி இப்படி இருக்கலாம் கொஞ்சம் வித்தியாசங்கள். இங்க வந்து அது நகர்ப்புற வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அங்க மாறிக்கொண்டு போய் கொண்டிருக்கின்றது. அப்ப நாங்கள் இப்ப போயும் அந்த பழைய எங்கட அந்த இன்பத்தை அனுபவிக்கலாமோ எனக்கு தெரியல.
1: அனுபவிக்க இயலாத என்று இல்லை, இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி பலத்த மாற்றங்கள் இருக்கு.
11: மாற்றம் ஏற்பட்டுருவோம், நிறைய மாற்றம். அப்ப அதையும் நாங்க புரிந்து கொள்ளணும்னு சொன்னாலும் அங்கேயும் மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி. அடுத்ததாக நான்
1: முதியவர்களை பற்றி சொல்ல வந்தீங்களா?
11: இங்க வந்து அடுத்ததாக என்னன்னு சொன்னால் இப்ப எங்களோட தமிழ் மொழி, எங்களுடைய கலாச்சாரம் போன்றவற்றை நாங்கள் அதிகமாக இழந்து கொண்டு போகின்றோம். அது ஓரளவுக்கு மிகவும் கஷ்டப்பட்டு பிரயத்தனப்படுத்தி ஆக்கள் எடுத்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டுவது அது எங்களுடைய அடையாளம். அது உண்டு தமிழ் என்று சொல்லி சொல்லுவதற்கு வாயில நுழைகிற வேற வேறு பெயர்கள், வேற்று இனத்தவர்களுடைய வேற்று நாட்டவருடைய பெயர் எல்லாம் வைக்கின்றோம். அவரை கொஞ்சம் தவிர்த்து எங்களோட பேர்ல வைக்கலாம். தமிழ் மொழியை அவர்களுக்கு அறிவூட்டலாம், எங்களுடைய வரலாறை சொல்லலாம். அதை செய்தால் அந்த எங்களோட நாட்டோட அவர்களுக்குரிய ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அப்ப என்ன சொன்னாலும் இந்த தமிழ் மொழி வந்து ஆக மூத்த மொழி என்பதை நீங்க அந்த கூகுள்ல தட்டி போட்டு அவர்களை சொல்லி காட்டலாம். பழைய மொழி என்பது ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் அதில் இருக்கும். அப்ப அதை சொல்லும் பொழுது அவர்களுக்கு அதை கற்க வேண்டும் ஒரு ஆர்வம் மேலும் அதிகரிக்கும். அப்ப இதை கற்றால் அவர்களுக்கு தாயத்தினான தொடர்பும் அங்க போய் அவருடைய கிராண்ட் பேரண்டோட கலைக்கிற விடயங்களும் ஒரு ஈடுபாடு ஏற்படும்.
1: இல்லை என்று சொன்னா அவர்களுக்கு தாத்தா பாட்டி எல்லாம் யாரும்
11: யாரோ மாதிரி இருக்கும். மற்ற எங்களுடைய வரலாறு தெரிஞ்சாலும் அந்த நாட்டை போய் பார்க்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வரும். அப்ப அதனை செய்யணும். அடுத்ததாக உங்களோட விழாக்கள், உங்களுடைய பிறந்த நாள் விழாக்கள், வரிங்கன்னு சரி அப்படி உங்களோட உறவினர் நண்பர்களுடைய வீடுகளுக்கு கூட பிள்ளைகளையும் அழைத்து செல்லுங்கள். அதன் மூலம் என்ன செய்யலாம்னு சொன்னாலும் இந்த வீட்டு நாட்டுல ஆக்களை எங்களை திருமணம் செய்வது போன்ற விடயங்களை தவிர்த்து எங்கட மக்களுக்குள்ளேயே நாங்கள் திருமணம் செய்கின்ற ஒரு நிலையை கொண்டு வரலாம். அது தமிழக தமிழாக இருக்கலாம், தாயகமாக இருக்கலாம், அது தமிழாக்களுக்குள்ள இருந்தால்
1: அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பெரிய வருத்தம் தான். ஒன்றும் செய்ய முடியும்.
11: அப்போ அது முடிய ஒட்டி நாங்கள் என்னத்தை யோசிப்போம்னு சொன்னால், சரி வந்தோம், ஷாப்பிங் பேக் கூட வந்தோம், பேக் கூட வந்தோம், வாழ்ந்தோம், வீடு கட்டினோம், ரெண்டு வீடு வாங்கினோம், ரெண்டு நாலு ஆர் வைத்திருந்தோம், எல்லாம் செய்தோம், கடைசியா எல்லாத்தையும் கையை விட்டுட்டு
1: நாங்கள்
11: இங்கே நிற்கிறோம்ன்ற நிலைக்கு வருவோம். இந்த இறுதி கட்டத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிவிட கொடுத்தேன். நன்றி,
1: மிக்க நன்றி. உங்களுக்கு கரண் மீண்டும் சந்திப்போம். ஆமாம், மிகப்பெரிய சவால் தான் நிச்சயமாக. புலம்பெயர்ந்த வாழ்க்கை என்பது கண்டிப்பாக இலகுவான ஒன்று இல்லை. அதை பலருமே சொல்லி கொண்டிருக்கிறீங்க ஒவ்வொரு விடயங்களாக. ஒரு ஒரு மரத்தை அப்படியே வேரோடு பிடுங்கி வந்து இன்னொரு மண்ணில் நடுறதுக்கு சமமானது இல்லையா? நட்டவுடன் என்ன செய்யும்? புதுசாக இன்னொரு இடத்தை அதை கொண்டு போய் நடிக்க எல்லா இலைகளும் உதிர்ந்து விடும், கிளைகள் எல்லாம் வாடி வதங்கி அப்படி நிற்கும். பின்பு தானே அந்த மண்ணிலே அது ஊன்றி அந்த மண்ணிலிருந்து சத்துகளையும் நீரையும் உறிஞ்சி எடுத்துக்கொண்டு மறுபடியும் வளர தொடங்கும். அது மாதிரி தான் நாங்களும் வந்து நொந்து நூலாகி பின்பு தளிர்விட்டு பூத்து குலுங்கி இன்றைக்கு நாடாளுமன்றம் வரைக்கும் இருக்கின்றோம் என்று சொன்னால் எவ்வளவுக்கு நாம் கண்டிப்பாக அவ்வளவுக்கு ஒரு கடின உழைப்பு தமிழர்களிடம் இருக்கின்றது என்பதில் நாம் எல்லாருமே பெருமை கொள்ள வேண்டும். நிச்சயமாக அந்த இடத்துல விழுந்த இடத்தில் எப்படி சொல்கிறது, விதையாய் முளைத்து புதிய கிளைகளை நாம் பரப்பி பூத்து குலுங்கி இருப்பது தான் ஒரு மனித ஆற்றலினுடைய உச்சக்கட்டம். அது தமிழர்களிடம் நிறையவே இருக்கின்றது, குறிப்பாக எங்களுடைய இனத்திலே. கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்லிக்கொண்டு ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து விரைவாக பேசுவோம்.
12: மஜா சூப்பர் பாடி மஜா. ஹே தி சுமார் மை கார் மை பெட்ரோல் மை ரோட் நாதா ரூல் சரியாம காரோட்.
13: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
14: If we know it's wrong, why do we still do it?
15: மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
16: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
17: மியூசிக் கனெக்ட்ஸ்
16: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
18: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.
19: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444.
20: எனக்கு சி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
17: ஐஷாசில் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம். அனைத்தும் 30% தொடக்கம், 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியோர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், மென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மித் $200, ஐஷா சில்க் 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் 416-298-6116 ஐஷா சில்க். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் பால் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.

0: கருத்துக்களை நாங்கள் கேட்கத்தான் போகின்றோம். உங்களுடைய ஆதங்கங்கள், பல விஷயங்கள், உங்களுடைய முயற்சி, முன்னேற்றம் எல்லாம் சொல்ல போகிறீங்க. நிச்சயமாக புலம்பெயர் தமிழர்கள் அவ்வளவு வலிமை மிக்கவர்கள். உண்மையிலேயே ஒவ்வொருத்தரையும் வேறு யாரையும் நினைக்கணும், நம்ம நம்மளையே நினைத்த பாருங்கள் அவ்வளவுக்கு வலிமை மிக்கவர்கள் என்று சொல்லி எந்த சவால்களையும் கண்டு முடங்கி விடுவது இல்லை இல்லையா. காலம் செல்ல செல்ல ஒவ்வொரு விடாமுயற்சிகளின் மூலம் முன்னிலைக்கு வந்தவர்கள் தான் வரும் அத்தனை துறைகளிலும் இன்றைக்கு புலம்பெயர் தேசத்திலே எங்களுடைய தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்பதில் பெருமை. அவர்களிடம் நம்மிடம் ஒரு நெகிழ்வுத்தன்மை, ஏனென்றால் இதில் ஒரு பல்கலாச்சார தேசம், குறிப்பாக கனடா பற்றி பேசுகின்ற பொழுது இந்த பல்கலாச்சாரத்துக்குள்ளேயும் இருக்கின்ற விஷயங்களுக்குள்ளால் நாம் முன்னேறுகின்றோம் என்றால் நம்மிடம் நிறையவே நெகிழ்வுத்தன்மை இருக்கிறது, சகிப்புத்தன்மை இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாவற்றின் மூலமும் நாங்கள் ஒரு கடின உழைப்பாளிகள். நித்திரை இல்லை, யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொருத்தரும் எத்தனை மணி பொழுதுகள் நித்திரை செய்கின்றோம் என்று. சில நித்திரையிலான உடல் நலத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும், அதுதான் மிக மிக முக்கியமானது. அது இல்லை என்று சொன்னால் நாம் எந்த பணத்தை எப்படி தேடியும் எதுவுமே இருக்க போகிறது இல்லை. கண்டிப்பாக உடல் நலம் என்பது மிக முக்கியம். இருந்தாலும் கூட கடின உழைப்பின் மூலம் எந்த சூழலையும் நாங்கள் தாக்கு பிடிக்கக்கூடியவாறு சாதகமாக எல்லாவற்றையும் நம்மளுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு வாழ்க்கையை வசந்தமாக்கக்கூடிய வல்லமை எங்கள் தமிழர்களிடம் இருக்கின்றது. அது ஈழத்தமிழர்கள், தமிழக தமிழர்கள், எல்லா தமிழர்கள் என்றாலே வலிமை மிக்கவர்கள் தான். பேசுங்க, நிறைய பேசுங்க. அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
1: வணக்கம் காந்தி.
0: இனிய வணக்கம் காந்தி, உங்களை அன்போடு வரவேற்கிறேன், சொல்லுங்க.
1: சவால் என்பது வந்து தமிழ் மனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி.
0: அதுதான், இதெல்லாம் ஒரு வேற என்னென்ன சொற்கள் இருக்கும் சொல்லுங்க, அல்வா சாப்பிடுற மாதிரி. தாயகத்துல நீங்க எவ்வளவு ஹார்ட் வர்க் பண்ணினாலும் அதை விட இன்னும் கடின உழைப்பு கொடுக்கறீங்க இங்க கூட.
1: இங்க கூட அதுக்கேற்ற மாதிரி இந்த நாடு வந்து உங்களுக்கு நல்ல சலுகை செய்யுது, அதையும் மறக்க கூடாது. வந்து இப்ப வந்து
0: என்னென்ன நிதி சலுகைகள், சமூக நல கொடுப்பனவுகள்?
1: இல்ல இல்ல, நான் வந்து ஆரம்பத்தில் சொல்றது, நாங்க வந்து இறங்கும் போது வந்து இந்த நாடு வந்து உங்களுக்கு மாசம் மாசம் காசு கொடுத்து வீடு கொடுத்து அதே வந்து எங்களுக்கு நாங்க வந்தது பிற்பாட்டம் 2000 பிறகு. ஆனா 86-85 அவைகளுக்கு கொசல்ல வசதியா தங்க வச்சு உடனே லேண்டட்.
0: ஆமாம் ஆமாம்.
1: இப்ப நாங்கெல்லாம் வந்தவங்க லேண்டடுக்கு நாங்க போராட வேண்டிய காலம், அதுலயே நாங்க வெண்டு சாதிச்சு இருக்கிறோம் வந்து. ஆனா 86 வந்த வந்து இப்ப சில பேர் அப்படி இப்படி சொல்லலாம், ஆனா அந்த நேரம் வந்தாக்களுக்கு வீடு பட்ட வந்து எங்க வீசு கவசம் சொல்லுவோம், அதுதான் வீசு அரசாங்கத்தால கொடுக்கற கவசம். இப்ப 600 மட்டும் கட்டணும். ஆனா நாங்க வந்து இப்ப வந்து நாங்க வந்து போராடித்தான் வந்து எங்களுடைய வந்து நாங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறோம். ஆனா சில பேர் தப்பான கருத்துக்களை சொல்லுற அது எனக்கு உடன்பாடு இல்லை.
0: ஒவ்வொருவருடைய வாழ்வியலும் வேறுபட்டு.
1: இல்ல இல்ல, அந்த நேரம் வந்து நாங்களும் அந்த நேரத்துல நாங்களும் காலகட்டத்துல எங்களை சித்தப்பா வந்து மாமன் எங்களுக்கு தெரியும். அதுக்காண்டி வந்து ஒரு பேச்சுக்காண்டி வந்து நாங்க எப்படி வந்து அதெல்லாம் தவறு, உண்மையா பேசி பழகுனா நல்லது, ஏன்னா அடுத்தவங்க புரிஞ்சு கொள்வாங்க வந்து. சவாலுக்கு மேல சவால் விட்டு லேண்டட் கிடைக்காம நோயில் காசை கட்டி மாசம் மாசம் வந்து கேடுங்கி போறது, மாசம் மாசம் வந்து காசை அப்படி கட்டி அதுல கேஸ்ல ஜெயிச்சு அதுக்கப்புறம் குடும்பத்தை கூப்பிட்டு அவளுக்கு வயசு போயிடும், இதுதான் சவால். அவன் வெல்ல மாட்டான், குடும்பத்துல அவங்க சார்ந்தார்களை வெல்ல வச்சு போட்டு அவன்
0: மெழுகு வர்த்தி என்ன செய்யும். காந்தி ஒளி கொடுக்கறதுக்காக தன்னை உருக்கி கடைசியா ஒண்ணுமில்லாம போய்விடும். சரி,
1: போகாது வந்து
0: மகிழ்ச்சி தானே,
1: அதே மகிழ்ச்சி அதான் சவால் வந்து.
0: மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
1: நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். எல்லாருக்குள்ளேயும் நிறைய ஆதங்கங்கள் கண்டிப்பா.

0: எப்படி சொல்கிறது, அடுத்த நீங்களோடு பேசிவிட்டு பேசலாம். நீண்ட நேரமாக காத்திருக்கிறீங்க. வணக்கம்.
1: வணக்கம், நான் பிரசோதன்
0: கேட்கிறேன்.
1: மற்றவர்களும் புதுசா வந்து நஞ்சு கொள்ளக்கூடும், சில எங்களை தெரியாம இல்ல பாத்து
0: கொண்டிருப்பார்கள்.
1: எல்லாரும் கலந்து கலைச்சு போட்டு போயிடும், அப்ப அதாவது தெரியாது என்னத்தை பத்தி கலைக்கிறாரு. மற்றது இப்ப என்னன்னு சொன்னால், அழுதாலும் அவெல்லாம் பிள்ளைய பெற்றெடுக்கணும் போல, நாங்கள் எங்கட தேவைக்கு நாங்கள் தான் எங்கட கற்றுக்கொள்ள வேணும். இப்ப மொழி இப்ப மொழி பிரச்சனையோ மற்றது எங்கட தேவைகளோ நாங்கள் தான் பெற்றுக்கொள்ளுவோம். நான் இப்ப வீதிகளால போயக்குள்ள இந்த வீதி வேலை செய்கிறாக்கள் மற்றது இந்த விமானங்கள் எல்லாம் பார்க்கக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது. அவைகள் அவ்வளவு கடினமான இவ்வளவு கடந்துதான் அதுவரை எல்லாம் உருவாக்கி இருப்பார்கள். அப்ப அப்படி பார்க்கக்குள்ள நான் என்ன பார்த்துற கேள்வி, இப்ப நீ பிறந்த என்னத்தை சாதித்தனீங்கிற ஒரு கேள்வி என்ன பார்த்து கேட்கிறேன். இப்ப ஒவ்வொரு நாளும் என்ன பார்த்து என்ன பார்த்து
0: கேட்பேன்,
1: இப்படியே பிறந்து இப்படியே இறக்க போறியா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள நான் திருப்பி திருப்பி கேட்பேன். நேற்று பிடிச்சி கூட கேள்வி இருக்கு. அப்ப ஏன் சொன்னா எனக்கு இந்த மற்ற இந்த பேருந்துகளை பார்க்கவோ வானங்களை பார்க்கவோ நான் எதையுமே இந்த பூமியில ஒன்று உருவாக்கல. இவ்வளவு காலத்துக்கு இவ்வளவு பேர் சாதிச்சு போட்டாங்க, இவ்வளவு கடினமான இதுவல. அப்ப அவர்களோட ஒப்படைக்க இங்க கடினம் இல்லை. இரண்டாவது விஷயம் வந்து இப்ப ஈழத்துல வந்து விவசாயம் இருக்குத்தானே, இப்ப இங்க வந்து ஏதாவது ஒரு நஷ்டம் என்றா கூட வேலை இழப்புண்ட அரசாங்கத்தின் உதவிகள் இருக்கிறது, வெறுகின்ற போது வெல்ஃபேர் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் அந்த ஈழத்துல வந்து கடன் வளப்பட்டு அந்த விவசாயத்தை செய்கின்ற போது ஒரு வெள்ளம் வந்து அழிச்சது என்று சொன்னால் அந்த அடுத்த வருஷம் வரைக்கும் அவர் காத்திருக்க வேணும். அதற்கான சிலர்கள் மனைவிண்ட தாளிகளை எல்லாம் அடை வச்சு விற்று எல்லாத்தை நகநட்டுகளை இழந்து அரசாங்க உதவிகளும்
0: இல்லை. இதுக்கும் ஒரு காப்புறுதி செய்திருப்பீங்க, இன்சூரன்ஸ் அந்த அங்கெல்லாம் அந்த வசதிகள் குறைவு தானே. ஆமா,
1: அங்கே அந்த வசதிகள் குறைவு. இப்ப அங்க ஒரு ஒரு பழசதவி கடைகள் வச்சிருக்கிற வரைக்கும் பரவாயில்லை, அவர்கள் ஒரு பொருளை வேண்டினாலும் தாங்கள் லாபம் பெற்றுதான் அங்க விற்க போறார்கள் ஆக்களுக்கு. ஆனால் அங்க அங்க போய் வேண்டவர்கள் வந்து எந்த விதம் பெருமா எந்த ஒரு அரசாங்க உதவிகளும் இல்லாமல் அங்க போய் எந்த பொருளையும் வேண்டி அங்கத்த மாதிரி வேலை இல்லை என்று சொன்னால் அரசாங்கத்திட்ட நாங்கள் உதவிகளோ இல்லாட்டி ஃபுட் வாங்கிகள் மாதிரி கூட அங்க வசதிகள் இல்லை. மற்றது அங்க வந்து வெள்ளத்தங்கள் வந்தாலோ இல்லாட்டி மற்றது சின்னங்களை வாழைகள் கூட இத்தனை வருஷம் வந்து கத்தி காத்து வரையன காத்து வந்து அவளா முறிஞ்சது என்று சொன்னால் விவசாயிக்கு ஒரு எந்த விதமான இதுவும் இல்லை.
0: கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இங்க ஃபுட் பேங்க் எல்லாம் உணவு கொடுக்கும், அதையாவது பெற்று சாப்பிட்டுட்டு படிக்கலாம் வேலை போகலாம் என்ற ஒரு நம்பிக்கை இங்க இருக்கின்றது. அங்க சிறப்பு
1: நாங்கள் அங்க அங்க முந்திரிகள் எல்லாம் வச்சிருந்தா முந்திரிய தோட்டம் எல்லாம் வச்சிருந்த நாங்கள். அப்போ அங்க மருந்தால தோய்வம் அந்த முந்திரிக்கு மருந்து அடிக்கிறதுக்கு அப்படி மருந்தால குளிப்பம். ஆனால் அங்க மழை வெள்ளம் வந்ததுனா பழங்கள் எல்லாம் வெடிச்சிடும். அப்போ அங்க நயமான கடனோலா இருக்கும் என்ன மருந்து வழக்கு அந்த விலைகளுக்கு என்ன பறவைகள் என்ற இடவெல்ல வந்து கல்லர் பட்டி கொண்டு அப்ப எல்லாத்துக்கும் சுத்த வர ரெண்டு போட்டு அப்ப அந்த பழமும் படிச்சது என்று சொன்னால் மலிவா வித்து என்று சொன்னால் எங்களுக்கு அங்க நட்டு அப்படி பல விவசாயத்துல உண்மையில விவசாய இந்த வாழ்க்கையில் ஒரு கண்ணீரான வாழ்க்கை. அதனால
0: இலங்கை வேறு என்னென்ன சவால்கள் இருக்கின்றன இங்க, வேறு ஏதாவது பிரச்சனைகளை நீங்க ஃபீல் பண்றீங்களா ஏதாவது?
1: இல்ல இல்ல, நான் இங்க வந்து பிரச்சனையா எதையும் பார்க்கல. ஏன்னா ஆரம்பத்துல வரைக்கும் இங்க சரியான மொழியில பிரச்சனை பட்டு நான் சரியா கஷ்டப்பட்டு நான். ஆனா நான் வந்த உடனே போய் ஆங்கிலம் உள்ள இடத்துல வேலை செய்தபடியா பேசுறதபடியா எனக்கு துப்புரவா ஒரு தண்ணி போத்தல் கூட வாசிக்க தெரியாது, நிறைய அவமானப்பட்டுப்பட்டு அந்த இடத்துல நின்றபடியால் இன்றைக்கு கடவுளை என்று இப்ப நான் ஆங்கிலம் ஆங்கிலம் பேசுவேன். ஆனா சில சொற்கள் வந்து சரியான உச்சரிப்பு இல்லையே வழியா மற்றபடி நான் வடிவா கதைப்பேன் எல்லாம் செய்வேன்.
0: அதை பற்றி நீங்க கவலைப்படுத்தவில்லை, அதை வச்சு நீங்க முன்னுக்கு வர்றது இன்னும் நீங்க அதுல கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாருக்கும் தான், உங்களுக்கு மட்டுமில்ல எல்லாருக்கும், அது எங்களுடைய தாய்மொழி இல்லை, அதனால சில உச்சரிப்புகள் வேறுபாடுகள் இருக்கும் கண்டிப்பா. அதை பற்றி தயக்கம் கொள்ளாம அதுல நீங்க முன்னேற லெவல பார்க்க வேண்டியதுதான்.
1: அது நான் வந்து பயிற்சி செய்யறேன், நாக்குக்கு பேனை வச்சு வச்சு அந்த எனக்கு சொல்ல வார்த்தை வராத சொற்களை நான் பயிற்சி எடுத்து இப்ப நான் கலைக்க பழகிட்டேன். ஆனா பழகிட்டேன். அதே போல வந்து இப்ப நான் எதையுமே கடினம் என்று பார்க்கல. ஏனென்று சொன்னால் எங்கட தேவைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளணும் இல்லையா? இப்ப நாங்கள் அதற்காண்டி இப்ப சின்ன வயதுல இருந்து நாங்கள் சாப்பிட எப்படி எல்லாம் இருந்தோமோ அதே போல நாங்கள் இந்த நாட்டுல வந்து எங்களுக்கு மொழி பிரச்சனை அல்லது எதுவளையும் சாட்டு சொல்லி கொண்டு இருக்க முடியாது. நாங்கள் இங்க அரசாங்கங்களுக்கு உதவிகள் பண்ணி நாங்கள் மேல மேல புதுசு புதுசா கற்றுக்கொண்டு வெல்லாம். நீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு மரியாதைக்குரிய அம்மாரால் இங்க பட்டம் பெற்றவனாக்க நல்ல நல்ல நல்ல வயது நல்ல வயதுல வந்து அப்ப அவ எல்லாம் சாதித்தன நச்சுவடியா தானே சாதித்தவ.
0: ஆமா ஆமா ஆமா திருமதி நான் சண்முகநாதன்
1: எண்பத்தி
0: ஏழு வயசுலே அவர் ரெண்டு பட்ட படிப்புகளையும் மேற்கொண்டிருக்கின்றார். ஆமா
1: ஆமா அவையிலெல்லாம் பாக்கேக்குள்ள உண்மையுமே நான் பக்கத்து சொல்றேன் எனக்கு இந்த கண்ணத்தை அறையோணும் போல கிடக்கு. நான் என்ன சாதித்தல எனக்கு இப்ப கேள்வியா கிடக்கு என்ன உண்மையில அவ்வளவு அதுக்கிறாருக்கு நன்றி மற்ற வேங்காய் கொண்டு
0: மிக்க நன்றி மிக்க நன்றி. என்னதான் இருந்தாலும் இங்கேயும் வந்து எங்களுடைய உறவுகள் எப்படி சொல்றது ஒரு ஒரு கலை சங்கங்கள் மன்றங்கள் வழிபாடு இப்போ கோயில்கள் எல்லாவற்றையும் அமைத்து தமிழ் பாடசாலைகள் இப்படியாக வார இறுதி வந்தாலே தமிழ் மொழி பாடசாலைகள் களை கட்டிவிடும். அப்படி ஒவ்வொன்றும் கலை நிகழ்ச்சிகள் நேற்றைய தினமும் கூட யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைச்சங்கமும் 2026 மிக அற்புதமாக நடத்தியிருந்தார்கள். நிறைய நடனங்கள் நாடகம் பாடல் இசை இசை வாத்தியங்கள் எங்களுடைய ஆதி இசைக்கருவி பறை அந்த மாதிரி பல வியப்பான நல்ல விடயங்கள் எல்லாம் நேற்று அரங்கேறியிருந்தது. அது கூட இந்த புலம்பெயர் தேசத்திலே சிறப்பு. என்னதான் சவால்கள் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய மொழி கலாச்சாரம் இவற்றையெல்லாம் விட்டு கொடுக்காமல் அதையும் நாங்கள் வளர்த்து கொண்டு இருக்கின்றோம் என்றதில் எல்லாருமே பெருமை கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஒரு மினி ஹோம் லேண்டு இங்கே அமைக்கிறோம் என்பதில் கண்டிப்பாக எல்லாருக்குமே பெருமை தானது. யாரும் சலித்து போக தேவையில்லை. இப்பொழுது அடுத்த நேரங்களுக்கு என்ன சொல்ல போகின்றார் கேட்போம். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044.
0: தொடர்ந்து அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
3: வணக்கம் ஜோதி, நான் திலகவதி அந்தராஜா பேசுறேன்.
0: இனிய வணக்கம் திலகவதி அம்மா. எல்லாரும் பொறுமையோடு காத்திருக்கிறீங்க, மிக்க மிக்க நன்றி. வரவேற்கிறேன், சொல்லுங்க என்ன உங்களுக்கு பல ஆதங்கங்கள் இருக்கும், என்னென்ன பிரச்சனைகளை எதிர்நோக்குறீங்க, இங்க சொல்லக்கூடியவற்றை சொல்லுங்க.
3: நான் ரெண்டு கிழமை உங்களை சந்திக்கல உங்களோட குழந்தை கேட்டு கேட்டு கேட்டுட்டு படுக்கிறேன். இன்னைக்கு உங்களோட பேச விடும் ஒன்று ஆர்வம். நிலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறேன், நலமாக இருக்கிற நீங்களின் நலம் தானே.
3: உங்க நலம் தான். நீங்கள் கொண்டு வந்த தொகுப்பு நல்ல தொகுப்பு. கடவுள் என்ன, ஆண்டவன் விட்ட வழி, கடவுள் விட்ட வழி எங்களுக்கு அந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு வந்து.
0: உண்மைதான், உண்மைதான். நீங்க எல்லாம் வந்து வேலைக்கு போ நீங்க ஆரம்பத்துல இல்லையா?
3: வேலைக்கு விட மாட்டாங்கள்.
0: அந்த காலத்துல இந்த காலத்துல அதெல்லாம் மாறிட்டுதம்மா,
3: மாறிட்டு
0: மாறிட்டு 100% எல்லாம் அதை விட கூட மாறிட்டுது. அங்கேயும்
3: இப்ப யோதி நினைக்கங்களுக்கு கவலையா இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட படிக்க விட இல்லையா? படிச்சிருந்தா இன்னும் எல்லாம்
0: விடுவது குறைவு படிக்கிறதுக்கு ஒரு அளவு
3: இருந்தாலும் நாங்க நோய் இல்லாதங்களே ஒரு அளவு கண்டாலும் கொண்டு வந்து இந்த நாட்டில வந்து உலகத்துக்கு வாழறோம் சந்தோஷமா, அது ஒரு பெரிய விஷயம். நாங்கள் அடுத்த மாதமே வேலைக்கு போகணும். என்னுடைய அப்ப நீங்க நினைக்க அப்ப எங்களுக்கு ஆங்கில அறிவு குறைவு தான், அது உண்மையை சொல்ல உடனே நாங்கள் ஆங்கில அறிவு குறைவு. அப்ப இவர் இங்கே அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நாங்க
0: வேலைக்கு போகணும் டவுன் டவுன்ல வந்துறாங்க
3: கோட்டுக்கு மேல பச்செடிக்கிறோட வரும் அது. அப்ப ஒரு அறிவு போல அறிவு இருந்தது, அதோட நான் கனெக்ட் பண்ணி நல்லா வேலை செய்தேன்.
0: நல்லது
3: சேர்ந்து மகன் வயிற்றுல வேற சொல்லிட்டேன், நான் கொஞ்சம் உங்களுக்கு விடுறேன், மற்றதெல்லாம் நீயே பேச வேணும். அப்ப வெள்ள
0: கலக்கிட்டீங்க பிறகு
3: நான் பேசிய இந்த அளவில் எல்லாம் கடவுளை குழந்தவர்கள் எல்லாம் வடிவாயிருந்து குருசோத்தமன் சொன்ன மாதிரி நல்லா பேசுவேன், கதைப்பேன், எல்லாம் செய்வேன். எழுத்து வரைக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதெல்லாம் இவர் செய்வேன், அது பிரச்சனை இல்லை. இப்ப இப்ப தாராளமா இல்லைனா இந்த வேலை நான் தான் பாக்குறது. அந்த அளவுக்கு எங்களுக்கு உண்மையிலே ஆண்டவனுக்கு கணக்கு சொல்லி தாய் தகப்பனுக்கும் குழந்தவங்களுக்கும் நிறைய சில உழவங்களை கட்டி அதுக்குரிய நன்றி சொல்லணும். நல்லா வேலை செய்து நினைச்சேன்.
0: இப்பவும் பணிக்கு போறீங்களாமா? இல்ல
3: இல்ல, படிக்க போகலை.
0: வேலைக்கு போறீங்களா
3: கேட்டு?
0: நீங்க ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்க. அதுதான்
3: ஓய்வு எடுக்கலாம். வேலை செய்யும் மன தைரியம் எங்களுக்கு
0: இருக்குதாக இருந்தாலும்
3: பிள்ளைங்களும்
0: பார்க்கலாம் உங்களை. ஆமா ஆமா, நித்திரையும்
3: பார்த்துக்
0: கொள்ளணும். நீங்கள்
3: நாங்களும்
0: சந்தோஷமா இருக்கணும் தானே, தொடர்ந்து காலம் முழுவதும் பணியாற்றி என்னத்தை கண்டு மிச்சம். என்ன செய்யலாம் யோசிக்கிறீங்க? ஆனாலும் அது ஒரு சந்தோஷமா தான். நீங்க எப்பொழுதுமே பேர குழந்தைகளை கொண்டாடுவீங்க எனக்கு தெரியும். மிக்க மிக்க நன்றி
3: கௌதி அம்மா. எனக்கு அதுக்கு முழு சந்தோஷப்படாது.
0: நிச்சயமாக, அதை விட ஆனந்தம் தாத்தா பாட்டிக்கு வேற எதுவுமே இல்லை. மிக்க நன்றி உங்களுக்கு. நல்லது, மீண்டும் பேசுவோம். வணக்கம் வணக்கம்.
2: சம டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475705773.
0: சோலன் ஃபயர் இவன்ட்ஸ். நினைத்தால் சாதிக்க முடியாத எதுவுமே இல்லை. அந்த மாதிரி புலம்பெயர் தேசத்துலேயும் எத்தனையோ சவால்கள் இருந்தாலும் நாங்கள் தாயகத்தில் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் செய்திருப்போம், இங்கே செய்ய முடியாது என்று நினைப்பது அப்படி நினைக்க தேவையில்லை. எல்லாமே செய்யலாம். இப்பொழுது எங்களுடைய மொழி சார்ந்த விடயங்கள் எல்லாம் கலாச்சாரம் சார்ந்த எல்லாமே நடைத்து கொண்டு தானே இருக்குது. மரபூத்தியங்கள் அதே மாதிரி எங்களுடைய கலை இலக்கியங்கள் மற்ற இப்போ கலைகள் எல்லாமே நாம் மரபு விழாக்கள்லேயே எல்லாத்திலையுமே தான் கலை சங்கமங்கள் எல்லாம் நடக்குது. அதே மாதிரி எங்களுடைய இலக்கியங்களை எடுத்தால் கூட கண்டிப்பாக புலம்பெயர் இலக்கியங்கள் எவ்வளவு அற்புதமான இலக்கியங்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் தாயகத்தில் இருந்தால் தான் நாங்கள் நூல்களை எழுதுவோம். அந்த மாதிரி கம்பலி எல்லாம் இருந்தால் விட்டுடுங்க, இங்கேயும் அதெல்லாம் சாதிக்கலாம். இங்கேயும் பார்க்குறீங்க, ஒவ்வொரு வாரமும் வார இறுதியிலையும் நூல் வெளியீடுகள் மிக அற்புதமான நூல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. நூல் கண்காட்சிகள் புலம்பெயர் தேச நூல் கண்காட்சிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அப்படியெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் இங்கேயும் பெரும் சாதனைகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. எல்லாவற்றையும் நிகழ்த்தலாம். இப்பொழுது அடுத்த நேர் நமக்கு என்ன சொல்ல போகின்றார்? வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன மாதிரி உங்களுக்கு என்ன சவால்கள் சொல்ல விரும்புறீங்க?
4: எல்லா நேயர்களும் அருமையா கலைச்சினா உண்மையான விஷயத்துதான் கலைச்சவையன்.
0: உங்களுக்கு பிடிச்ச தலைப்பா? பிடித்த
4: தலைப்பு மற்றது வந்து காசு சேர்க்கிறது, இப்ப 1000 ரூபாய் வட்டிக்கு குடுக்கறது, ஒரு ஷர்ட் பிடிக்கிறது, அப்படியான ஆட்களை வந்து அந்த பொம்பளை ஆட்கள் வந்து அந்த ஆம்பளை ஆட்கள் வந்து ஏமாற்ற கூடாது. நம்பிக்கத்தோட 1000 ரூபாய் காசு வட்டிக்கு 3 வீதத்தை கொடுத்தா 30 ரூபாய் காசு அவங்க கேட்கிறா. உங்கள்ட்ட இல்லாதபடியே தான் நாங்க வாங்குறீங்க. வாங்கினா அந்த காசு வர ஏமாத்தாம அந்த பொம்பளை ஆட்களை அவையால நீங்க செய்யற வேலையால எங்களுக்கு வீட்டுல நிற்கிற வேலையில அதுவும் இருந்துட்டு கலைக்குங்க. பாருப்பா அவன் இன்னும் காசு தரையில. மற்ற அந்த சூட்டு வந்து சூட்டு பிடிப்ப நம்ம வேலை செய்யற இடத்துல தெரியும், 200 பேர் 300 பேர் எங்களை தமிழாக வேலை செய்வீங்க. அப்ப அதுக்கு ஒரு நல்ல பேருக்கு அவர் சூட்டு பிடிப்பார். சூட்டு பிடிச்சா அப்ப 24 மாத சீட்டுல வந்து சூட்டு கட்டுவாங்க. அந்த பொம்பளை கட்டுவா சூட்டு கட்டி 23 சூட்டு கட்டி போட்டு 24 சூட்டு கட்டு போக அக்கா சூட்டு முடிஞ்சுதா அக்கா. அந்த அப்படி அந்த எங்களோட தமிழக எல்லாம் நல்லா செய்யறோம். ஆனா இது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. அந்த சூட்டை பிடிச்சி மாத்துறது, இந்த பட்டி சினிமா பொம்பளையோட காசம் வாங்கப்பட்டு கொடுக்காம விடுறாரு, அது வேணா தயவு செய்து இனிமேல் காலத்துல அப்படி செய்யாதேங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த நம்பிக்கை துறோம். அதாவது 1000 ரூபாய் காசுன்றாலும் அது வந்து நம்பிட்டு உழைச்சி கனடாவில் கொடுக்குறாரு. அப்ப அப்படி சூட்டு கட்டுறாங்க அந்த 1000 ரூபாய் காசை வட்டிக்கு வாங்கி போட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம்
0: ஆமா
4: நம்பிக்கை துறவும் செய்யக்கூடாது. தமிழக கணக்கு இந்த கனடால வந்து எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம். மனசியான கணக்கு அப்ப அந்த பொம்பளை அவை ஆம்பளையாக்கள் மாதிரி இல்லைதானே. அவையோட மனம் வந்து அந்த அவையோட பரிசுமா விடாது. உங்களை ஆம்பளையாக்கள் அப்படி சுத்த மாட்டாங்க. இந்த பொம்பளையாக்கள் வந்து கொஞ்சம் காசு அவைங்கிற பெரிய பிரச்சனை.
0: ஆண் பெண் என்று அல்ல, யாராக இருந்தாலும் அது ஒரு நாணயமான ஒரு விடயம். அதுல மிக கவனமாக கண்ணியமா இருக்கணும். மிக நன்றி உங்களுக்கு.
4: மீண்டும்
0: அடுத்த நேரையும் ஒரு நிமிடம் வழங்கி கொண்டு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வரலாம்.
5: எல்லாரும் நல்லா சொல்லிச்சு, நம்ம நல்லா கேட்டு. ஆனால் தென்றாந்தரம் அமெரிக்காவும் ஈரானும் சண்டை உடைச்சால் ஸ்ரீலங்காவோட தான் அவ்வளவு அம்பரும்.
0: இப்பொழுது இங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன இருக்கு?
5: ஆமா நான் டெலிவரி செய்யறேன். பென்ஷன் நான் பென்ஷன் புதுக்காரன் டெலிவரி செய்யறேன். போய் 25ஆம் ஆண்டுக்காரர் சீதா டெலிவரி செய்து கொண்டு வந்து
0: இருக்கிறேன்.
5: வீடு இல்லை ஒழிய 15ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு இப்ப 25ஆம் ஆண்டுக்கார் கிணறு அதையும் பேட்டா கிணறு கேப்பேன். நல்ல சந்தோஷமா
0: இருக்கிறோம்.
5: நன்றி,
0: வணக்கம். நேரம் இப்பொழுது 12:56. நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரப்போன்றோம். அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க நன்றி. எங்களுக்கு நம்ம வாழ்வியலோடு மிக மிக நெருக்கமான ஒரு தலைப்பு தான் இது. அதனால் நீங்கள் மனசில் இருந்த எல்லா விடயங்களையும் இந்த நள்ளிரவையும் தாண்டி முன்வைத்திருக்கிறீங்க. மனசில் பாரம் இருந்தால் கூட அதை சில இடங்கள்லே நாம் சொல்கிறதுக்கு, அதுவும் இங்கே அது ஒரு பெரிய சவால். இந்த புலமைய தேசங்களில் நம்மளுக்கு மனசு விட்டு பேசுகிறதுக்கு யாருமே இருக்காது. சில இடங்களில், சில வீடுகளில், சில நபர்களுக்கு ஃபேமிலி இருந்தால் கூட அவர்களும் அவ்வளவுக்கு பிஸியாக இருப்பார்கள். பிள்ளைகள், வீட்டில் மனைவி, கணவன், அந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே அவ்வளவுக்கு ஓட்டமும் நடையுமாக இருப்பார்கள். ஆகவே மனம் விட்டு பேசுகிறதுக்கு கூட வசதி இருக்காமலுக்கு துடிப்பவர்கள் இருக்கிறார்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்கெல்லாம் சிஎம்ஆர் உங்களுக்கு ஒரு உற்ற ஒரு உறவாக, ஒரு நட்பாக, சகோதரனா, சகோதரியா, எல்லாருமே நாங்கள் அறிவிப்பாளர்கள் இருக்கின்றோம். கண்டிப்பாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு இப்போ நீங்கள் பேசியவர்களை சொல்ல நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் கூட இப்போ எல்லாருக்கும் தான், உங்களுக்கு தான், எங்களுக்கு தான், எனக்கும் தான், சில வேளைகளில் அந்த தனிமை என்ற உணர்வு வந்துவிடும் இல்லையா. அதெல்லாத்தையும் போக்குறதுக்கான ஒரு உற்ற ஒரு உறவாக சிஎம்ஆர் எப்பொழுதுமே இருக்கும். மிக்க மிக்க நன்றி இணைந்து கொண்டு இவ்வளவு நேரமும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லி மனசில் இருந்து எல்லாத்தையும் உறக்கி வைத்திருக்கிறீங்க. மிக்க நன்றி. மீண்டும் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் கேட்டு மகிழ.
2: Asian Textiles in Mavaram Mega Sale. Towide discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials. Shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2,410, nightie $3,410. Silver items 50% off. Kriti blue leaf mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham and Lawrence 36 cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians மெகா சேல்.
6: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: பாடல் ஒன்றை தொடர்ந்து உங்களுக்கு பிடித்த பாடலை நாங்கள் வழங்க போன்றோம். ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள்.

0: CanSmile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle East இல் சர்வீஸ் செய்து, இப்பொழுது கனடாவில், மிசிசாகாவில், Dr. R. Mohan Dental Office இருந்த அதே இடத்தில், தமிழில் பேசி ஆலோசனை பெற, Dr. Bobby Chandy, Dixie & Dundas, இலக்கம் 3033, Palstan Road, Unit 206, 905-949-5656, 905-949-5656, CanSmile Dental. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: You're listening to Tamil FM on CMR FM 101.3 More music, more talk
2: நேரம் இப்பொழுது பின்னிரவு 1:05 உங்களுக்காக நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்கள் தொடர்ந்து கேட்டு மகிழலாம் 2 வரைக்கும் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை ஞாபகப்படுத்தி விடுகின்றோம் 416-593-0055 இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து சொச்சிலம்பம் போட்டி இடம்பெறும் அதைத் தொடர்ந்து 10 பாடல் ஒன்று நிகழ்ச்சி இடம்பெறும் மறுபடியும் உங்களுக்காக நிகழ்ச்சி ஒன்று காத்திருக்கின்றது அது 4 அதிகாலை 5 வரைக்கும் இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற முதலாவது நேயர் வணக்கம்
3: வணக்கம் சோதியம்மா நான் தியாகராஜ பேசுறேன் முதல்கான் உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் நன்றிகளும் இந்த வாய்ப்பு தந்தேன் உங்களுக்கு அதோடு
2: சொல்லுங்க என்ன பாடல் வேண்டும்
3: எனது பேரனும் பேத்தியும் 2 இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றார்கள் அவர்களுக்காக சென்னை கிளிகளாம் பள்ளியிலே செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே எனது பேரன் அண்ணன் ஹரிஹரன் சுபானா தம்பதிகளின் அன்பு மகன் அகிலன் 4 பிறந்தநாளை கொண்டாடுகின்றார் அவரை அப்பா அம்மா அக்கா அதிரா தம்பி அகரன் அப்பப்பா அப்பம்மா சித்தப்பா சித்தி ஆரப்பண்ணா வீரா தங்கை மற்றும் அப்பம் இல்லை தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா அக்கா அண்ணா அத்தை எல்லோரும் ஆச்சு வந்து அவரை வாழ்த்தி கொண்டு அடுத்ததாக எனது 2 பேத்தி என் 3 பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வீரா அனர்சன் சுபான தம்பதிகளின் அன்பு மகள் வீரா இன்று இப்போ 3 பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் அவரை வாழ்த்துக்கள் அரியர் அனர்சன் அப்பா சுபான அம்மா அண்ணா ஆரப் அப்பப்பா அம்மா அப்பம்மா பெரியப்பா அரியரன் பெரியம்மா சுபானா என்ன சுகிர்தா அக்கா அதிரா அகிலன் அகரன் மற்றும் தாத்தா பாட்டி பெரியம்மா மாமா மாமி மச்சால் மச்சான் மற்ற உற்றார் அனைவரும் அவர்கள் இருவரையும் பார்த்துக்கின்றோம் எல்லா மல்ல இறைவன் அவர்களுக்கு எல்லா செல்வங்களையும் கல்வியிலே சிறந்து விளங்கி நாட்டுக்கு மட்டுக்கு நல்ல குழந்தைகளாக வளர நாங்கள் எல்லோரும் அவரை வாழ்த்துக்கின்றோம் இருவரையும் இந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பார்த்துக்களையும் நன்றிகளையும் நான் கண்ணீர் எடுத்து விட்டு
2: மன்னிக்கிறேன்
3: ஓம் செல்ல கிளிகளாம் பள்ளியிலே செவந்தி பூக்களாம்
2: உங்களுடைய செல்ல கிளிகளுக்கு நாங்களும் எல்லோரும் இணைந்து வாழ்த்தினை பிறந்த தின வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம் தியாகராஜ்
3: நன்றி அம்மா நன்றி உங்கள் வாழ்த்துக்களுக்கு மண்ணு மண்ணும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் உங்களுக்கு தான் சேருவணும் என்று வாழ்த்தி கொண்டு உலக நன்றி வணக்கம்
2: மிக்க நன்றி உங்களுக்கு
3: ஆமாம்
2: தொடர்ந்து இந்த பாடலை கேட்டுவிட்டு அடுத்த நேரை சந்திக்கலாம் டி எம் சவுந்தரராஜன் பாடுகின்ற பாடல்

0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
1: ஏசியா கோல்டு
0: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள், பொண்ணுக்கு தாலி கொடி, நகை திருத்த வேலைகள்,
1: விதவிதமான நகை தெரிவு,
0: 916 கேடிஎம் முறையில் தரமான நகைகள்,
1: லேசர் கட்டிங்,
0: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
1: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
0: ஏசியா கோல்டு இங்க், 416-746-2742.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkandirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
2: Last minute left. Closing day, the British Chilladuk, thanks.
3: Chillam illadat, Selvam.
2: சரி சரி.
6: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
7: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
8: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
9: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM.
10: ஒரு மணி 13 நிமிடம் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஏற்கனவே உரையரங்கிலே மிகச்சிறப்பாக எல்லா நேயர்களும் பேசிவிட்டு இப்பொழுது பாடல்களோடு இணைந்திருக்கிறீங்க. எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி. ஆமாம், என்னதான் சவால்கள் இருந்தாலும் நம்மளால் வாழ்ந்து காட்ட முடியும் என்று பல நேயர்கள் இணைந்து கொண்டு கருத்துரைத்திருந்தீங்க. எல்லாருக்குமே நல்ல முன்னுதாரணமாக, நல்ல விழிப்புணர்வாக பல விஷயங்களை எடுத்து காட்டியிருந்தீங்க. உங்களுடைய அனுபவம், அறிவு, சார்புடையங்கள் எல்லாவற்றையும் சொல்லி சிறப்பு. எல்லாருக்குமே மிகுந்த நன்றி. இப்பொழுது தொடர்ந்து பாடலோடு இணைந்திருக்கின்ற நேயர்களுக்கும் நன்றி. அடுத்த நேயர் எங்களோடு வணக்கம்.
11: வணக்கம். நாத்தியா இருக்கிறேன், எப்படி சுகமா இருக்கிறீர்களா?
10: நல்ல சுகமா இருக்கிறேன் ராகு, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
11: நலம், நன்றி கேட்டதற்கு. முதலாவதாக என் இனிய சகோதரர் தியாகராஜாவின் பேரன் பேச்சிகள் இருவருக்கும் எனது இனிய வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அடுத்தது எனது தாய், தமிழ்தாயின் செல்ல புதல்வி ஜே ஜே அவர்களுக்கு பிடித்த ஒரு பாடல், அதாவது
10: விழா பாடல். யோசித்துக் கொண்டிருக்கிறேன், மிக்க நன்றி அன்புக்கு.
11: இல்ல, தமிழ், எனது தாய் தான் தமிழ் தாய், உங்கள் தாயும் தமிழ் தாய் தான். செல்லப்பிள்ளை வந்து நீங்கள் நான் தமிழுக்கு நீங்கள் மிகவும் சேவை செய்கிறீர்கள், உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்.
10: மிக்க நன்றி, மிக்க நன்றி ரகு.
11: நன்றி.
10: பாடல்,
11: பௌர்ணமி பாடல். இன்று பௌர்ணமி அல்லவா, அதனால தான் இந்த பௌர்ணமி நிலா பாடல் உங்களுக்கு பிடிக்கும். பௌர்ணமி என்பதால் ஒரு பாடலை கேட்டு ரசிப்போமே.
10: மீண்டும் சந்திப்போம்.
11: நன்றி, வணக்கம்.
10: வணக்கம்.

0: ஒலித்த அந்த பாடல் கன்னிப்பெண் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நிலாமுற்ற கதை அந்த ஞாபகம் எல்லாம் கொண்டு வந்துட்டு அந்த பாடல். ஆமாம், எஸ்பிபி மற்றும் ஜானகி குழுவினர் பாடிய பாடல். ஆமாம், இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, சிவானந்தன்.
0: இனிய வணக்கம் சொல்லுங்கள் சிவானந்தன் அண்ணா, என்ன பாடல் வேண்டும்?
1: ஒரு பழைய பாடல் ஒன்றை கேட்போம். அந்த பாடல் வந்து தென்றல் உறங்கிய போதும் என்று துவங்குகின்ற பாடல்.
0: ஆமாம்,
1: இதை பாடியவர் வந்து ஏ எம் ராஜாவும் பி சுசீலாவும்.
0: ஆமாம்,
1: எங்களுடைய அன்பான விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பாளர் இசையமைத்திருக்கிறார்கள். இதுக்கு வரிகள் எழுதியிருக்கிறார் மருதகாசி அவர்கள்.
0: மருதகாசி அவர்கள் எழுதிய பாடலாம்.
1: நன்றி ஜோதி, ஒரு அருமையான நிகழ்ச்சியை நடத்தி உங்களுடைய எல்லோருடைய பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.
0: மிக்க நன்றி, உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
1: சந்திப்போம்,
0: நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து அந்த பாடலை தரப்போகின்றோம்.
2: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
2: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: கனடியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை ஜூன் மாதம் 6-7 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழ் FM ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உற்சாகமான பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கனடி ரோடில், த பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150. த பிரிக் அவுட்லெட்.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட்டிவ் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
4: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
5: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
6: உங்களுக்காக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நேரம் இப்பொழுது 1:29. அடுத்த நேரங்களோடு வணக்கம். வணக்கம் திலகவதி அம்மா, சொல்லுங்க என்ன பாடல்?
7: அதிகாலை வணக்கம். அதோட நலமா இருக்கிறீங்களா?
6: நலமாக இருக்கிறேன். நீங்களும் நித்திரைக்கு போக வேணும்.
7: நான் நித்திரைக்கு போவேன். நீங்கள் வந்துட்டா நான் 2 கிழமை வரே இல்லை. நீங்க பேசுவீங்களேன். நான் இன்னைக்கு இருந்துட்டு கலைச்சு போட்டு ஒரு பாட்டும் கேட்டுட்டு படப்பம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்று அதிகாலை, இன்று பிறந்த நாள், திருமண நாள், அனைத்து நிகழ்ச்சிகள் நடத்தும் அனைவரோடும் அடுத்து தியாகராஜா அவரது பேர பிள்ளைகள் அவர்களுக்கும் இந்த பிறந்த நாள் வாழ்த்து இந்த மேவிலையில் சொல்லிக்கொண்டும் நான் கேட்கும் பாடல் சித்தி பாலசுப்ரமணியம் பாடினது வாவா என் கீதாஞ்சலி, வாழும் நம் காதல், அனைத்து மக்களும் CMR மக்கள் வரையிலும் அவர்கள் பழைய பாடல்கள், ரொப்பான பாடல் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லிக்கணும். இந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றி, வணக்கம்டா. என்ன பேசுவீங்க? நான் வைக்கிறேன்.
6: பேசிட்டேன் உங்களை பாத்தீங்களா? அம்மா பேசி உங்களை
7: பேசிட்டேன். பிள்ளைகள் சொன்னா கேட்கத்தான் வேணும். பிள்ளைகள் நல்ல விஷயத்த சொல்லிக்க நாங்க
6: கண்டிப்பா கண்டிப்பா.
7: நன்றி.
6: நன்றி. வணக்கம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும் இலவசம்.
3: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 ஆயிஷா செல் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம். அனைத்தும் 30% தொடக்கம், 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியூர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், மென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மீட் $200. ஆயிஷா சில்க் 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபிஞ்ச். 416-298-6 116 Aisha Silk.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
6: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
7: நேர்கள் இணைந்திருப்பது CMR Tamil FM ஓடு. நேரம் இப்பொழுது 1:37. அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
8: வணக்கம் சுவானந்தன்.
7: இனிய வணக்கம் சுவானந்தன். சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?

0: மாதம் பாலாடை
1: பாடல் வரப்போன்றது. மிக்க நன்றி உங்களுக்கு.
0: நன்றி.
1: பி சுசிலா அவர்கள் பாடிய பாடல் இந்த பாடல். இரண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் கேட்டு மகிழலாம். தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம், 4165 1 3 0 0 5 5.

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
1: தமிழை இங்கு கொட்டி தீரா
0: ஆண்ட்ரியா
1: ஓ சொல்றேன்
2: புதிய
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
7: நேரம் இப்பொழுது 1:44. அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
8: வணக்கம் ஜோடி, நான் செல்வி கேட்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
7: நலமாக இருக்கின்றேன் செல்வி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: நாங்கள் நலமா சந்தோஷமா இருக்கிறோம்.
7: நல்லது. சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்து?
8: எனக்கு வந்து நிறம் மாறாத பூக்கள் என்ற படத்துல இருந்து ஆயிரம் மலைகளை மலருங்கள்.
7: பாடல், மிக்க நன்றி உங்களுக்கு.
8: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்.
7: நன்றி, வணக்கம்.

0: உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். ஜூன் மாதம் 6 மற்றும் 7 சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒளிபரப்பினூடாக வழங்கும் மோர்கேஜ் தொடர்பான விரிவான விவரங்களை பெற்றுக் கொள்வதோடு உங்கள் மோர்கேஜ் தேவைகளுக்கு அவரை நாடி பயனடையுங்கள். உங்கள் மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டலுக்கு அலையுங்கள். கஜன் கனக விநாயகம், 416-274-4345, 416-274-4345. உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம்.

0: Warden & Lawrence, Active Green & Rose Hill, முழுமையான body work services, மற்றும் insurance coverage repairs. உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: இவ்வளவு நேரமும் உங்களுக்காக நிகழ்ச்சியிலே அடைந்து கொண்டு பாடல் கேட்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. தொடர்ந்து 2:30 வரைக்கும் நீங்கள் சொற்சிலம்பம் போட்டியோடு இணைந்திருக்க போன்றீர்கள். அதனை தொடர்ந்து 10:00 பாடல் ஒன்று நிகழ்ச்சி இடம்பெறும். சொற்சிலம்பம் போட்டிக்காக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். தொலைபேசி இலக்கத்தை ஞாபகப்படுத்துகின்றேன், 416-593-0055. இந்த நிகழ்ச்சிக்கான சில நிபந்தனைகள் இருக்குன்னு அவற்றையும் சொல்லிக்கொண்டு நேயர்களை சந்திக்கலாம். உங்களுக்கு நாங்கள் ஒரு எழுத்தினை வழங்குவோம். நீங்கள் இணைகின்ற பொழுது அந்த எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஒரு இடத்தின் பெயரை நீங்கள் குறிப்பிட வேண்டும். அதை தொடர்ந்து ஒரு பொருள் சொல்ல வேண்டும். அடுத்ததாக ஒரு திரைப்படம், திரைப்பட பாடல், ஆண் பெயர், பெண் பெயர், இத்தனையும் கூறுகின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. ஆமாம், நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
4: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 905-667-7200.
5: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753.
6: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
7: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
8: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
2: நேர்கள் தொடர்ந்து சொற்சிலம்பம் போட்டியிலே இணைந்து சிறப்பிக்கலாம். இப்பொழுது பாடல் ஒன்றை தருகின்றோம். ஏற்கனவே நேர்கள் கேட்ட பாடல் இருக்கின்றது, இணைந்து சிறப்பிக்க உங்களை அழைக்கின்றோம்.

உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக

0: நேரம் இப்பொழுது 2:07 தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போகின்றோம். சொற்றிலம்பம் போட்டியிலே இணைந்து சிறப்பிக்க காத்திருக்கின்ற முதலாவது நேயர், வணக்கம்.
1: வணக்கம், ரகு. ஜெய் ஜெய். எப்படி சும்மா இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கின்றேன் ரகு. நீங்க எல்லாரும் வந்தா தான் நாங்க நலமா இருப்போம்.
1: உங்களுக்காக தான் நாங்கள் முயற்சி பண்ணிருக்கிறோம், எங்கள் அருமை தங்கை. ஆமாம்,
0: மிக்க நன்றி. சரி, உங்களுக்கு நான் கொடுக்கின்ற எழுத்து மூனா. மு என்ற குறில்
1: என்ன
0: இடம் சொல்லுங்கள்.
1: இடம் வந்து
0: கடினம் என்றால் இன்னொரு எழுத்து மாற்றுவோம்.
1: இல்லை, பரவாயில்ல, அதே இருக்கலாம். பெயரை கொடுப்போம். முகமது. பெண் பெயர் வந்து முத்தாயி.
0: ஆமாம்.
1: அப்புறம் ஊர் வந்து முத்து. இடம் வந்து முத்து. முத்து பொருள் வந்து முத்து. அப்புறம்
0: திரைப்படம் அதுவும் முத்தா.
1: ஆமாம்
0: ஆமாம், நானே சொல்லிக் கொடுக்கிறேன்.
1: முத்து முத்தாரமே உன் ஊஞ்சல் என்னவோ என்ற பாடல் அது முத்து. அப்புறம் வந்து ஆண் பெயர் முகமது.
0: சொல்லிட்டீங்க ஏற்கனவே.
1: ஆமாம், ஆண் பெயர்
0: மட்டும்தான் வர இல்லை.
1: இடம் வந்து முத்து வர இல்லை.
0: பரவாயில்ல, ஏதாவது
1: தமிழகத்தில் நிறைய ஊர் இருக்குது, ஆனா வேலை இப்போ வந்து மூளை வேலை செய்யல.
0: மூளை இந்த நேரம் வேலை செய்யாது, நித்திரை தான். என்ன சொல்ல போறீங்க? வேண்டாம், விடுவோம். முல்லைத்தீவை சொல்லி கொண்டு விடுவோம்.
1: ஆமா, முல்லைத்தீவு. கரெக்ட், சரி, நன்றி.
0: மிக்க நன்றி உங்களுக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
2: வணக்கம், நான் சுந்தரி வணக்கம்.
0: இனி வணக்கம் சுந்தரி, எப்படி இருக்கிறீர்கள்?
2: நான் நலமா இருக்கிறேன், நீங்கள்?
0: நலமாக இருக்கிறேன் நானும். நித்திரையால் எழும்பிட்டீங்களா? உங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற எழுத்து சுந்தரி, ப என்ற குறில் பானா.
2: பானா கண்டி.
0: பானா ப
2: பானாவா?
0: ஆமாம் ஆமாம்.
2: பானாவில் ப பரந்தன். பொருள் வந்து பருப்பு.
0: பருப்பு.
2: பழம் வந்து பட்டிக்கடை வட்டணமா?
0: ஆமாம்.
2: மற்ற பாட்டு வந்து பானாவில் பச்சை கிளிகள் போலோடும். மற்றது ஆண் பேர் வந்து பரதன்.
0: ஆமாம்.
2: பெண் பேர் வந்து பத்மா.
0: ஆஹா, மிக்க நன்றி சுந்தரி உங்களுக்கு.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
3: வணக்கம், காசுநாதன் கேட்கிறேன்.
0: இனிய வணக்கம் காசுநாதன்.
3: இல்ல இல்ல, நான் வந்து சொல்றேன், இப்படியே டீச்சர் வச்சிருந்தா நான் இடையில படிக்க கூட இருக்க
0: மாட்டேன். நான் உங்களுக்கு டீச்சரா வந்திருக்கோம்.
3: சொல்லி டீச்சரங்களுக்கு கிடைச்சிருந்தா நான் படிப்பு கூட இருக்க மாட்டேன்.
0: அதுதான் அதுதான், நான் அடிச்சு படிப்பிக்க மாட்டேன். உங்களுக்கு நாங்க கொடுக்கின்ற எழுத்து
3: திரைப்படம். கரசகட்டல
0: திரைப்படம்.
3: திரைப்படம் தான் அரசகட்டல பாடலோ?
0: திரைப்படம் ஆனாவில் சொல்லுங்க.
3: அரசகட்டல.
0: சரி சரி, நல்லது. திரைப்பட பாடல்
3: ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு.
0: அடுத்தது உங்களுக்கு
3: ஆண் பேர் பெண் பேர். பெண் பேர் அழகன் சொல்லலாம்.
0: அழகன்
3: ஆட்டி.
0: அது ஆவண்ணா.
3: ஆட்டி ஆவன்னா ஆரதியும் ஆவன் தான். இந்த பிராமக்கள் ஆனால்
0: வானொலி இயங்காம நின்றுடும்
3: காந்திமதி பாட்டுக்கு
0: வருவானு
3: மேல ஒரு இதா இருக்கு நம்ம
0: பாட்டு வருது இல்லையோ எடுக்கிறேன் பாடல் இப்ப பிஸியா இருக்கிறீங்க மிக்க நன்றி உங்களுக்கு புவி சந்திப்போம் அடுத்த நேரம் எங்களோடு வணக்கம் இனிய வணக்கம் செல்வி ஜோதி நித்திரை ஆயிடுவாங்க வரீங்களா சரி உங்களுக்கு செல்வி உங்களுக்கு நான் கொடுக்கின்ற எழுத்து அதுல நீங்க இடம்
4: சொல்லுங்கள்
0: ஒன்றுக்குது அடுத்தது திரைப்படம்
4: இரத்தத்திலகம்
0: இரத்தத்திலகம் மிக்க நன்றி உங்களுக்கு நன்றி வணக்கம் அடுத்த நேயர் எங்களோடு இணைகின்றார் வணக்கம்
5: வணக்கம் ஜோதி நான் சிவன் எப்படி இருக்கீங்க
0: நலமாக இருக்கின்றேன் சிவன் பாருங்க எல்லாரும் ஜோதி நித்திரை ஆயினாலும் வந்துட்டு வந்திருக்கீங்க
5: இல்ல இல்ல எனக்கு நான் இப்பதான் வேலையால
0: வந்திருக்கீங்க மிக்க நன்றி சிவன் உங்க வருகைக்கு
5: நன்றி
0: ஆமாம் உங்களுக்கு நாங்க கொடுக்கின்ற எழுத்து அவன்னா
5: அனக்கோட்டை
0: ஆமாம்
5: அலம்பலம்
0: ஆமாம்
5: படமன்
0: ஆமாம் மிக்க நன்றி சிவன் உங்க வருகைக்கும் நன்றி உங்களுக்கு ஆமாம் அடுத்த நேரங்களோடு வணக்கம்
6: வணக்கம் உங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் உரித்தாட்டும்
0: இனிய வணக்கம் மதன் பாருங்க மதனுக்கும் பயம் பிடிச்சிட்டுது அப்புறம் இப்ப எல்லாரும் சேர்ந்து தாலாட்டு பாட வேண்டி வந்து உங்களுக்கு நான் கொடுக்கின்ற எழுத்து ஊனா உ என்ற குறில்
6: உடுவில் மற்றது படம் உலகம் சுற்றும் வாலிபன்
0: ஆமாம்
6: மற்றது ஊனாவில உலகநாதன்
0: ஆமாம்
6: ஆண் பெயர் பெண் பெயர் உலக உலக நாயகி என்று போடுவோம் மற்றது உங்களுக்கு என்ன சொல்லணும் என்ன இது சொல்லணும் என்ன பெயர் பொருள் பொருள் பொருள் சொல்லணும் பொருள் ஊனாவில உரம் என்று சொல்லுவோம் உரம்
0: அடுத்தது பாடல்
6: பாடல் உள்ளத்தை எள்ளி கொடுத்த என்ற பாட்டு இருக்குது
0: அது எப்படி
6: உள்ளத்தை அள்ளி அள்ளி கொடுத்தேன் அந்த அடி ஊனாவில உலகம் உலகம் உலக அழகு கலை அழகு கலைகளின் சுரங்கம்.
0: அருமை அருமை, மிக்க நன்றி மதன்.
6: நன்றி நன்றி நன்றி மேடம்.
0: நன்றி உங்களுக்கு, மீண்டும் சந்திப்போம் அடுத்த நேரங்களோடு. வணக்கம்.
7: ஓ வணக்கம் இல்லை, நான் இதயன்.
0: இனிய வணக்கம் இதயன். ஓ
7: வணக்கம். ஓ
0: ஆமாம் ஆமாம், உங்களுக்கு ஆவண்ணா.
7: ஆவண்ணா பதம் ஆடுக்களம். இடம் ஆனையிறவு.
0: ஆமாம். பொருள்
7: பொருள் ஆவரம் பூ.
0: ஆமாம். அடுத்தது திரைப்படம் சொல்லிட்டீங்க, பாடல்.
7: பாடல் ஆடிங்கிரே பிரபாத கலைமகளும் அந்த பாடல்.
0: ஆண் பெயர்.
7: ஆண் பெயர் ஆதித்யன்.
0: பெண் பெயர்.
7: பெண் பெயர் பெண் பெயர் அவனாவில்
0: பெண் பெயர் வருது இல்லையே பாருங்களேன்.
7: இல்லை அவனை அவனாவில் பெண் பெயர் ஆரி
0: அடுத்த நேரங்களோடு. வணக்கம்.
8: வணக்கம் சூரியம்மா. தியாராஜா.
0: இனிய வணக்கம் தியாராஜா. சரி சரி, ஒருத்தர் நிதிரை போகுடான்னு சொல்லியாச்சு.
8: அப்படியா?
0: ஆமா ஆமா. உங்களுக்கு நான் கொடுக்கிற பாவண்ணா.
8: பாசறை சொல்லலாம் தானே. இடம்
0: இடம். ஆஹா. பொருள்
8: பொருள் பாவண்ணாவில் பால் சொல்லலாம் தானே. பால் சொல்லலாமா? சொல்லலாமா
0: சொல்லுங்க.
8: பால் படம் வந்து பாலும் படமும்.
0: ஆமாம்.
8: பாட்டு வந்து அதுவே அதையும் கிடக்கு தான். பாலும் பணமும் கைகளிலே
0: புன்னகை சிந்தி கொஞ்சம் கிளியே
8: பவள வாயில் புன்னகை சிந்தி.
0: ஆமாம்.
8: ஆண் பேர் பொன் பேர் என்னம்மா அங்கால பாவனா. பாவனா பெண் பேர்.
0: ஆமாம் ஆமாம்.
8: பாலையா.
0: மிக்க நன்றி உங்களுக்கு.
8: நன்றி அம்மா. வாழ்த்து.
0: வணக்கம். சிறப்பித்து கொண்ட நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. தொடர்ந்து நீங்கள் சில விளம்பரங்களை தொடர்ந்து 2:30 பாடல் ஒன்று நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்கலாம். இப்பொழுது வனம் எல்லாம் செண்பகப்பு, அந்த பாடல் ஏற்கனவே ஒரு நேயர் விரும்பி கேட்டிருந்தால் அந்த பாடல் வருகின்றது. வன

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழைங்க.
3: 416-700-2222 416-700-2222.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
7: Everything okay? No problem, Dijinam.
8: Bar kalamu closing da, tadikira nadi.
9: The customer you're trying to reach is not available.
10: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: Last minute left. Closing day, the brothers. Chellathuk, thanks.
8: Chellam illa da, Selvam.
7: Chari, chari.
11: Dr. Sabhavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, patchigichigal anithirkum, moondru idangalil survey, Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844, Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000, Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002, moondru idangalil, Dr. Sabhavathi Ravindran.
12: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
13: இவ்வளவு நேரமும் நிகழ்ச்சியிலே அடைந்து கொண்டு சொச்சுலம்பம் போட்டியில் சிறப்பித்த உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. தொடர்ந்து நீங்கள் பத்துக்குள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கலாம். 1-10 இலக்கங்கள் இருக்கின்றன. அந்த இலக்கங்களுள் ஒன்றை தெரிவு செய்து கொண்டு அதற்கு ஒரு பாடலை வழங்க போன்றீர்கள். பின்பு அந்த பாடல்களுக்கு, நீங்கள் பிடித்த பாடல்களுக்கு விருப்ப வாக்கினை தெரிவிக்கின்ற பொழுது, அந்த விருப்ப உங்களுடைய விருப்ப வாக்குகளின் அடிப்படையிலே நாங்கள் பாடல்களை வரிசைப்படுத்துவோம். சிறப்பிக்க காத்திருக்கின்ற நேயர்களுக்கு நன்றி. மறுபடியும் தொலைபேசி இலக்கத்தையும் தருகின்றோம். 416-593-0055. இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற முதலாவது நேயர், வணக்கம்.
14: வணக்கம் ஜோதி, நான் சிவன். எப்படி?
13: நலமாக இருக்கின்றேன், சொல்லுங்க சிவன்.
14: எனக்கு இலக்கம் 2.
13: இரண்டாவது இலக்கம் என்ன பாடல்?
14: படம் தெரியல, நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம் காரணம் ஏனோ, அந்த அப்படி ஒரு பாட்டு இருக்கு.
13: நீல நிறம் வானுக்கும் கடலுக்குமா?
14: ஆமா.
13: வானுக்கும் கடலுக்கும் பார்க்கலாம். மிக்க நன்றி உங்களுக்கு.
14: நன்றி,
13: வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இப்பொழுது எங்களோடு அடுத்த நேயர், வணக்கம்.
15: வணக்கம் அம்மா, நான் தியாகராஜா.
13: இனிய வணக்கம் தியாகராஜா, சொல்லுங்க அண்ணா, என்ன பாடல்?
15: எனது பேத்திக்கும் பேரனுக்கும் பார்த்து சொன்ன அனைவருக்கும் பாடல்களை கூறிக்கொண்டு.
13: ஆமாம் ஆமாம்.
15: இன்றைக்கு எனக்கு நிலவுன்னு சொல்லி நோத்துக்கு ஒரு அரசு சொன்னார். அன்படியால நிலவு ஒரு பெண்ணாகி
13: உங்களுக்கு
15: ஆமாம் ஆறாவது இலக்கம் இது வந்து உலகம் சுற்று மாலிபனா இருக்கும்.
13: ஆமாம்
15: அந்த பாடலை
13: மிக்க நன்றி உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
15: வணக்கம்.
13: நன்றி வணக்கம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
3: வணக்கம் ஜோதி. நான் செல்வி.
13: இனிய வணக்கம் செல்வி. சொல்லுங்க எந்த இலக்கம்?
3: நாலு.
13: நான் கவிதையில் என்ன பாடல்?
3: டாக்டர் சிவா மலரே.
13: மலரே குறிஞ்சி மலரே தலைவன் சூட நீ மலர்ந்த. மிக்க நன்றி உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேரங்களோடு இணைகின்றார். வணக்கம்.
16: வணக்கம் சுந்தரி.
13: இனிய வணக்கம் சுந்தரி. சொல்லுங்கள்.
16: எனக்கு பூவும் காட்டும் சேரும் போது வாசம் வருகிறது படம் வந்த குங்குமம் பட்டம்.
13: எந்த இலக்கத்திலே?
16: அஞ்சு.
13: ஐந்தாவதுல பூவும் காட்டும்
16: சேரும் போது வாசம் வருகிறது அந்த பாட்டு.
13: மிக்க நன்றி சுந்தரி உங்களுக்கு.
16: நன்றி. வணக்கம்.
13: நன்றி வணக்கம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
17: வணக்கம் நாட்டியாக ரகு.
13: இனிய வணக்கம் ரகு. எந்த இலக்கம் வேண்டும்?
17: என்ன இலக்கம் இருக்கிறது? ஒன்று இருக்கிறதா?
13: ஒன்று இருக்கின்றது. 3 7 8 9.
17: ஓகே நன்றி. ஒன்றில் வந்து சங்க காலத்துக்கு ஒரு பாடல் பிலகரி ராகத்தில் ஒரு பாடல் கேட்போமே, உயர்ந்த மனிதன் படம். நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவானில என்று சுசீலா பாடு ஒரு அருமையான பாடல். அந்த பாடல் கேட்போம். அதற்கு முன்னதாக நான் முடிக்கும் முன்னதாக ஒரு சிறு குறிப்பு. அந்த நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம் என்ற படம் என்னென்ன படம் 1970 வந்தது.
13: மிக்க நன்றி உங்களுக்கு.
17: நன்றி வணக்கம்.
13: நன்றி வணக்கம். தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம். அடுத்த நேயர்களோடு வணக்கம்.
18: வணக்கம் ஜோதி. நான் பவன் கேட்கிறேன்.
13: இனிய வணக்கம் பவன். எந்த இலக்கம் வேணும்?
18: எனக்கு 8 நம்பர். எனக்கு பாட்டு வந்து என் இனிய பொன்னிலாவே.
13: எல்லாரும் இப்ப நிலவோட வாறீங்க. மிக்க நன்றி உங்களுக்கு. அடுத்த நேர் வணக்கம்.
19: வணக்கம் ஜேஜே. நான் புவி.
13: இனிய
19: இலக்கங்கள் இருக்கின்றது?
13: இலக்கங்கள் 3 7 9 10.
19: மூன்றாவது இலக்கத்தை தான்.
13: ஆமாம்.
19: துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லி கொண்டு போனால் என்ன, கண்ணியுந்தன் பேர் என்ன, வெள்ளி கொலுசு போகும் தீட்டையில்
13: போறது. வேலையில நிக்கிறீங்களா? அங்க யாரோ துள்ளி கொண்டு போறாங்க, நீங்க பேரை கேக்குறீங்க.
19: இந்த நேரத்துல துள்ளி கொண்டு யார் போவா?
13: ஆமா ஆமா ஆமா. செத்து பிழைச்சு நித்திரையில இருக்கிறோம். மிக்கடாண்டி புவி. துள்ளி துள்ளி போகும் பெண்ணே அப்படி புவி ஒரு கற்பனை பண்ணி பாக்குறீங்க. மீண்டும் சந்திப்போம்.
19: நன்றி வணக்கம்.
13: அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
20: வணக்கம். நான்
13: இனிய வணக்கம் சிவா. சொல்லுங்க எந்த இலக்கம்?
20: எனக்கு 7வது இலக்கத்துல
13: என்ன பாடல்?
20: எனக்கு இந்த சூதாட்டம் படத்துல இருந்து முளைக்கேட்டி வைக்கிறேன் விடிய விடிய ரேட்டோடு சுசீலா அந்த பாடிய பாடல்.
13: சோகமா?
20: என்ன
13: சோக பாடலாம் கேட்டேன்.
20: இல்ல இல்ல சோகம் இல்ல. முளைக்கேட்டி வைக்கிறேன் விடிய விடிய ரேட்டு
13: இல்ல இல்ல. நான் சாதாரணமா தான் சோகமும் கேட்கலாம், பிரச்சனை இல்ல.
20: சோகம் இல்லை, சந்தோஷமான பாடல்.
13: ஓகே நல்லது. மிக்க நன்றி சிவா உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
21: என்ன
13: பாடல்?
21: சொற்கமி என்றாலும் நம்ம ஊரை போல வருமா?
13: எப்படி நினைக்கிறீங்க? எங்கட தலைப்புக்கு இந்த பாடல் கேட்டீங்களா?
21: ஓம் ஓம் ஓம்.
13: மிக்க நன்றி மனு.
0: நன்றி எழுந்த வணக்கம், மீண்டும் சந்திக்கலாம்.
13: மீண்டும் சந்திப்போம் எனும் நேயர்கள் காத்திருக்கிறீங்க அடுத்த நேரங்களோடு. வணக்கம்.
1: வணக்கம்.
13: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: இது காந்தன், காந்தன் பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
13: நலமாக இருக்கிறேன் காந்தன், சொல்லுங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீண்ட நாட்கள் உங்களோட குரல் வரவில்லை. இந்த நலமா நீங்க? சொல்லுங்க. ஒரே ஒரு இலக்கம் தான் இருக்கின்றது, இலக்கம் பத்து. என்ன பாடல்?
1: மந்திரி குமாரி படத்துல வாராய் நீ வாராய்.
13: மந்திரி குமாரி
1: பழைய பாடல்.
13: அப்படியா, அந்த பாடல் என்ன விசேடம் இருக்கின்றது? எதுக்காக உங்களுக்கு அது பிடித்திருக்கின்றது?
1: இல்ல ஒரு ரிமிக்ஸ் கொண்டு வந்திருக்குது, அது நல்லா இருக்குது. பழைய பாடல் நல்ல வரிகள், வரிகள் நல்ல வரிகள்.
13: மிக்க நன்றி உங்களுக்கு, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி,
13: வணக்கம். நேரம் இப்பொழுது 2:37. இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்குமே நன்றி என்னும் இருக்கின்றீங்க, மன்னிக்க வேண்டும். ஆமாம், நீங்கள் தொடர்ந்து இந்த பாடல்களுக்கு வாக்களிக்கலாம், மன்னிக்க வேண்டும். மனசுக்கு கஷ்டமாக இருக்கவாடடா, நான் ஒரு பாடலோடு இருந்தனே கேட்கவில்லையே ஜோதி என்று சொல்லி புரிகிறது, விடுபட்டு கொண்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள், இப்பொழுது பாடல்களை தருகின்றோம். முதலாவது பாடல், நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவானிலா என்ற பாடல். அடுத்து இரண்டாவது, நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும். மூன்றாவது பாடல், துள்ளி துள்ளி போகும் பெண்ணே. நான்காவது பாடல், மலரே குறிஞ்சி மலரே. அடுத்து ஐந்தாவது, பூவும் காற்றும் சேரும் போது. அடுத்து ஆறாவது, நிலவு ஒரு பெண்ணாகி. ஏழாவது பாடல், அது சூதாட்டம் திரைப்படத்திலிருந்து, விளக்கேற்றி வைக்கிறேன் விடிய விடிய எரியட்டும். எட்டாவது பாடல், என் இனிய பொன்னிலாவே. ஒன்பதாவது பாடல், சொற்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா என்ற பாடல். பத்தாவது பாடல், மந்திரி குமாரி திரைப்படத்திலிருந்து, வாராய் நீ வாராய் என்ற பாடல். பார்க்கலாம் இந்த பாடல்கள் உங்களை கவர்ந்து இருக்கின்றன. ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து பேசுவோம்.
22: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
23: ABS Mr. P. Singaraj தன்னிகரச்ச சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
24: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்.
23: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
13: தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போகின்றோம். முதலாவது நேயர்களோடு வணக்கம்.
25: வணக்கம் சுதியம்மா, நான் மீண்டும் தியாகராஜா.
13: இனிய வணக்கம் தியாகராஜா. நான் சொல்லுங்க,
25: ஆரை தவிர அனைத்துக்கும் வாக்களிக்கிறேன் அம்மா. நன்றிகள், வாழ்த்துக்கள், மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உங்களோட சேவைக்கும்.
13: கண்டிப்பா கண்டிப்பா, மிக்க நன்றி.
25: நன்றிகள், வாழ்த்துக்கள்,
13: இனிய வணக்கம், மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேயர்களோடு வணக்கம்.
26: ஜோதி வணக்கம், நான் சிவன்.
13: இனிய வணக்கம் சிவன், சொல்லுங்க.
26: 7-6-4-5
13: ஆமாம்,
26: 3
13: ஆமாம்,
26: 1
13: 10-9-8. மிக்க நன்றி உங்களுக்கு, மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேயர் எங்களோட வணக்கம்.
27: வணக்கம், நாட்டியா இருக்கு ரகு மீண்டும்.
13: ஆமாம் சொல்லுங்க ரகு.
27: அனைவருக்கும் எனது வாக்குகள், முக்கியமாக மந்திரி குமாரி பாடல் மிக அருமையான பாடல், அதை கொண்டு வந்து சகோதரருக்கு நன்றி. அது போல விளக்கேற்றி வைக்கிறேன் சூதாட்டம் பாடல், அதுவும் மிகவும் அருமையான பாடல். இரண்டு பாடல்கள் கொண்டு வந்த சகோதரர்களுக்கு நன்றி.
13: கேட்போம் எல்லோரும் சேர்ந்து. மிக்க நன்றி உங்களுக்கு,
27: நன்றி வணக்கம்.
13: நன்றி வணக்கம். அடுத்த நேரம் இனிய வணக்கம் செல்வி, சொல்லுங்கள்.
28: என்னுடைய பாடல் 4வது எல்லாத்துக்கும் போடுவோம்.
13: 4 தவிர்த்து இனிய பாடல்.
28: ஓகே, நன்றி,
13: மிக்க மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேரங்களோடு இணைகின்றார். வணக்கம்.
2: வணக்கம் ஜோதி, நான் பவான் எட்டாம் நம்பரை தவிமிட்டதான் போட்டிருக்கேன்.
13: எட்டாவது இலக்கத்தை தவித்து கொண்டு உங்களுக்கு இனிய பாடல்கள். மிக்க நன்றி பவன். உங்களுக்கு
2: நன்றி. தாமதத்தில் வந்தங்களை மாலிக்கு நன்றி.
13: அத்தை ஜாமத்தில்
2: நன்றி.
13: மிக்க நன்றி, மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம், நான் சென்னை சிவா.
13: இனிய வணக்கம் சிவா, சொல்லுங்கள்.
4: 1-4-5
13: 1-4-5
4: 9-10
13: மிக்க நன்றி உங்களுக்கு.
4: ஓகே, நன்றி நன்றி ஜோதி,
13: நன்றி. வணக்கம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
5: நான் மதன் வைக்கின்றேன்.
13: மதன், சொல்லுங்கள்.
5: 5-6-9-8-8
13: 5-6-8-8 நன்றி மதன்.
5: நன்றி நன்றி. வணக்கம்.
13: அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் சுந்தரி.
13: இனிய வணக்கம் சுந்தரி.
6: இந்த பாட்டை தவிர்த்து மற்ற எல்லா பாட்டுக்கும்
13: பூவங்காட்டம் சேரும் போது
6: பாட்டு
13: அந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
6: குறிப்பம் நல்ல பாட்டு.
13: அப்படியா, சரி சரி. மிக்க நன்றி உங்களுக்கு.
6: நன்றி வணக்கம்.
13: நன்றி வணக்கம். அடுத்த நேரங்களோடு இணைகின்றார். வணக்கம்
7: காந்தன்.
13: இனிய வணக்கம் காந்தன், சொல்லுங்கள்.
7: இனிய வணக்கம். 10 நம்பருக்கு 2 ரெண்டு பாட்டுக்கு 2 போடுங்கம்மா, மற்ற எல்லாத்துக்கும் 1 போடுங்க.
13: அப்படியா, உங்களோட பாடலுக்கு நீங்க போட முடியாது வாக்கு.
7: நன்றி
13: வணக்கம், மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
8: வணக்கம் சகோதரம் மனோ.
13: இனிய வணக்கம் மனோ, சொல்லுங்கள்.
8: இனிய வணக்கம். 3-2-6-7-8
13: 3-2-6-7-8 மிக்க நன்றி மனோ.
8: நன்றி.
13: அடுத்த நேரங்களோட வணக்கம்.
9: வணக்கம் காசுனாங்க.
13: இனிய வணக்கம் காசுனா.
9: அதாவது முதலாவது என்னன்னு படம் தான் நீங்கள் வானக்கம் கடல் சின்ன மந்த பாட்டு. மற்றது ரெண்டாவது நிலவு ஒரு பண்ணாரி.
13: கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு மறுபடி சொல்லுங்க எந்தெந்த பாடல்கள்.
9: வானுக்கும் கடலுக்கும் நீலன்னு என்ன படம் தான் அது? எம்ஜிஆர்
13: இரண்டாவது பாடல். ஆமாம். அடுத்தது
9: உலகஞ்சிட்டு மரம் படம் பாட்டு நிலவு ஒரு பண்ணாகி.
13: கொஞ்சம் இருங்க, நீங்க 6வது.
9: மற்றது அந்த 10வது நம்பர் சின்ன வாராய், அதுவும் எம்ஜிஆர் படம் தான். மற்ற உலக்கேட்டு வைக்கிறேன்
13: வாக்களிக்கின்ற பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க நன்றி. ஆமாம், எல்லாரும் இனி பணி இடத்துல நிற்பவர்கள் இருப்பீங்க, வீட்டில் நித்திரை தியாகம் செய்து நம்மளுக்காக இங்கே வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்திருப்பீங்க. அத்தனை நேயர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சில விளம்பரங்கள், ஒரு பாடலை தொடர்ந்து இந்த பாடல்களை வரிசைப்படுத்தலாம்.
10: சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி andrea. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சல்டேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட்.
22: உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லண்ட் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லண்ட் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ டாட் சிஏ.
3: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
13: நேரம் இவ்வளவு 2:46. மீண்டும் நேயர்கள் அனைவருக்குமே நன்றியை சொல்லிக்கொண்டு மூன்று பாடல்கள் சம அளவான வாக்குகளோடு முதலாவது இடத்தில் இருக்கின்றன. இலக்கம் 5, 6 மற்றும் 10 அந்த பாடல்களை முதலிலே தருகின்றோம். முதலாவதாக வருகின்றது மந்திரி குமாரி திரைப்படத்திலிருந்து திருச்சியில் லோகநாதன் மற்றும் ஜிகே குழுவினர் பாடிய பாடல். இந்த பாடல் முதலாவது இடத்தில் இருக்கின்றது. அதே மாதிரி இன்னும் 2 பாடல்கள்.

0: பிராம்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல் $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும் $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும் $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494 கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 ஆயிஷா செல் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம். அனைத்தும் 30% தொடக்கம் 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியூர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், மென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மிட் $200. ஆயிஷா சில்க் 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் 416-298-6116 Aisha Silk.

0: ஏபிசி மொபைல் மோட்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோட்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோட்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சி

0: நேரம் இப்பொழுது 3:05 நிமிடம். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். 4 மணியிலிருந்து 5 மணி வரை உங்களுக்காக நிகழ்ச்சி இடம்பெறும். உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்கள் அந்த பகுதியிலே கேட்டு மகிழலாம்.
1: Nissan head-to-head event இப்பொழுது Morningside Nissanil approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financeல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 8377795. Call Naveen Allstate Insurance.
3: கிப்ளிங் ஸ்டீல் சந்திப்பில்
4: ஏசியா கோல்டு
3: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள் பொன்னுருக்கு தாலிக்கொடி நகை திருத்த வேலைகள்
4: விதவிதமான நகை தெரிவு
3: 916 KDM முறையில் தரமான நகைகள்
4: லேசர் கட்டிங்
3: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம் துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட் யூனிட் 16B.
4: நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம்
3: ஏசியா கோல்டு 416-746-2742.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

காலத்துக்குள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அது உயர்ந்த உள்ளம் மன்னிக்கோணும் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். பி. சுசிலா அவர்கள் அந்த பாடலை பாடியிருந்தார். தொடர்ந்து வருகின்றது வெளிச்சம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பத்துக்குள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சியினை. நேரம் இப்பொழுது 3:21.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
0: இசைஞானி இளையராஜா அவர்களை சேமித்து பாடிய பாடல் மூடு பணி திரைப்படத்திலிருந்து வருகின்றது.

0: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டேக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
4: நேரம் இப்பொழுது 3:30, 4 மணிக்கு உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்கள் கேட்டு மகிழ்கின்ற உங்களுக்காக நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. அது 4லேருந்து 5 மணி வரைக்கும்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம்லே பத்துக்குள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஏற்கனவே சொற்கமே என்றாலும் அது நம் ஊரை போல வருமா என்ற அந்த அழகான பாடல் ஒலி தோய்ந்தது. தொடர்ந்து வருகின்றது என்னும் ஒரே ஒரு பாடல் தான் எஞ்சி இருக்கின்றது. 9 பாடல்கள் ஒலிபரப்பாகிவிட்டன. நேயர்கள் அனைவருக்குமே மிக்க மிக்க நன்றி. மிக அழகான பாடல்களை நீங்கள் எடுத்து வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து வருகின்ற பாடலை டிஎம் சவுந்தரராஜனோடு எஸ் ஜானகி அவர்கள் பாடியிருக்கின்றார். என் அண்ணன் திரைப்பட பாடல் இது.

0: Asian Textiles in Maabiram Mega Sale. Worldwide discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2 for $10, nighty $3 for $10. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham and Lawrence 36 cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East யூனிட் G03 416-284-7000
3: Nissan Head-to-Head Event. இப்பொழுது Morningside Nissanil Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு Zero Finance இல் Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
4: நேரம் இப்பொழுது 3:41. 10 பாடல்களையும் கேட்டிருப்பீங்க. இப்பொழுது உங்களுக்காக சில பாடல்களை வழங்கிக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். தொடர்ந்து வருகின்றது செந்தூர பாண்டிய திரைப்பட பாடல். எஸ்பிபி அவர்களோடு சித்ரா இணைந்து பாடிய பாடல் இந்த பாடல்.

வாரத்துக்குள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இன்னும் இரண்டு பாடல்களை உங்களுக்காக வழங்கி கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். தொடர்ந்து வருகின்றது அது ஜோடி திரைப்பட பாடல். சிவசிதம்பரம் மற்றும் சொர்ணலதா குழுவினர் பாடிய பாடல் இது.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். சிவசிதம்பரம் மற்றும் சுவர்ணலதா குழுவினர் பாடிய பாடல் கேட்டீர்கள். தொடர்ந்து வருகின்றது ராமன் அப்துல்லா திரைப்பட பாடல், எஸ்பிபி அவர்களின் குரலிலே.

0: நடத்தலாம் என்று பல்வேறு தரப்பினரும் முன்வைத்துள்ள யோசனைகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டுக்குள் நடத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். பருவமழை காரணமாக டெங்கு மற்றும் சிக்கன்குனியா தொற்றுகள் அதிகரித்து வரும் நிலையில் 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் பொதுமக்கள் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்று பொருத்தமான இரத்த பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என விசேட மருத்துவர் மகேஷ் விஜயவர்த்தன எச்சரித்துள்ளார். மருத்துவ படிப்பை நிறைவு செய்ய 10 ஆண்டுகள் கால அவகாசத்தை பரிந்துரைத்துள்ள தேசிய மருத்துவ ஆணையம் இதற்காக மாணவர்கள் பொதுமக்களிடமிருந்து கருத்துக்கள் ஆலோசனைகளை ஆட்சேபனைகளை கேட்டுள்ளது. கனடா பொருளாதார மந்தநிலையை எதிர்கொண்டதை தொடர்ந்து அந்நாட்டின் பொருளாதார கண்ணோட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் அவசர விவாதம் நடத்த கன்சர்வேட்டிவ் கட்சியினர் அழைப்பு விடுத்துள்ளனர். லெபனானில் பதற்றத்தை தணிப்பதற்கான புதிய முன்மொழிவு ஒன்றை முன்னெடுக்கும் நோக்கில் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ கடந்த 48 மணி நேரத்தில் லெபனான் ஜனாதிபதி மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஒரு அமெரிக்க அதிகாரி அல் ஜசீரா செய்தி ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: பன்மொழி கலாச்சாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலகத் தமிழர்களுக்காக CMR தமிழ் FM.

மீண்டும் மற்றமோர் உங்களுக்காக நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆமாம், 5 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு மகிழலாம். 5 மணிக்கு பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும். டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 11 பாகையாக இருக்கின்றது. பகல் பொழுது வெப்பநிலை 21 பாகை வரையும் உயர்ச்சி அடையப் போகின்றது. பிரதானமாக சூரிய ஒளியோடு கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப் போகின்றது. இப்பொழுது காற்று மணத்தி அழுத்துக்கு 15 கிலோமீட்டர் வேகத்திலே வடக்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. அம்நேர்களே, உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் கேட்பது கலைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் அதே இலக்கம்தான், எந்த மாற்றமும் இல்லை. 416-593-0055. இப்பொழுது நான் ஒரு பாடலோடு ஆரம்பிக்கின்றேன், தொடர்ந்து உங்களுடைய பாடல்களை எடுத்து வருவோம்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் வந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்குற நடி
2: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்தி கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் இன்னும் பல பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மித் $200, ஐஷா சில்க் 2140 மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் 416-298-6116. ஐஷா சில்க்.

0: book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire. Events.kilikoot.ca.
1: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். உங்கள் மோர்கேஜ் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு சிறந்த தீர்வை பெற்று தருகிறார் கஜன் கனக விநாயகம். குறைந்த வருமானமா அல்லது அப்ரைசல் சிக்கலா, கவலையை விடுங்கள். அழையுங்கள் கஜன் கனக விநாயகம். 416-274-4345. பிரதான வங்கிகள் ஊடாக உங்கள் மோர்கேஜை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டல் கஜன் கனக விநாயகம். 416-274-4345. 416-274-4345. கஜன் கனக விநாயகம்.
2: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
3: நேரம் இப்பொழுது 4:24 நிமிடம். அடுத்த நேயர்களோடு வணக்கம்.
4: வணக்கம் சசி, எப்படி இருக்கீங்க?
3: நலமாக இருக்கிறேன் சசி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லது, நன்றி. உங்களுடைய வருகைக்கு சொல்லுங்க, என்ன பாடல்? கண்டிப்பா அந்த ஆனந்தம் எப்பொழுது நிலைத்திருக்கட்டும். வருகின்றது பாடல், மிக்க நன்றி உங்களுக்கு. அடுத்த நேரை நாங்கள் இப்பொழுது சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் ஜோதி, பபி கதைக்கிறேன்.
3: இன்னிய வணக்கம் பபி, எப்படி இருக்கிறீங்க?
5: நல்ல சோமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் நல்ல சோமா இருக்கிறேன். சொல்லுங்க என்ன பாடல்?
5: ஓகே, படம் வந்து அக்கினி சாட்சி. அதுல எஸ்பி பாடின கெனாக்கானும் கண்களும் இல்ல.
3: ஆமா ஆமா, அந்த பாடலும் தொடர்ந்து வரப்போன்றது. மிக்க நன்றி பாபி.
5: நன்றி நன்றி ஜோதி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம். ஒலிக்க இருக்கின்ற இந்த பாடலை மனோ பாடி இருக்கின்றார்.

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
1: தமிழை இங்கு குட்டி தீரா
0: ஆண்ட்ரியா
1: ஓ சொல்றியா
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் groceries.ca 9054176069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-இல். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
2: Working for you.
1: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.

பூஜிக்கிறேன் உன் நிழலையோ பூஜிக்கிறேன், அதனால்தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட

0: பிரச்சனை ஓட்டுநர் மக்களின் மனம் கவர்ந்த வாஜா செட்டிநாட் இப்பொழுது ஸ்காப்ரூவில் சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மென் முயல் காடை ஈரல் கறி ஆம்பூர் செட்டிநாட் திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி சூடான மல்லிப்பூ இட்லி விதவித தோசைகள் டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங் ராஜா செட்டிநாட் 825 பேஸ்னோ அவென்யூ சி 101 ஸ்காப்ரூ 416-299-9393. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
1: என்ன பபடி இயக்கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்கவே பாக்குறேன்
2: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு அத்தை சாப்பிட வர போய் மனித கோசதியும் மெலிவா மண்டலாமன்ட்டு பாக்குறோம் நீங்களே
1: இதுக்கே என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: 905-270-8800 905-270-8800
0: உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும் 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்
4: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து
5: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன
5: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
4: 416-834-2266
7: நேரம் இப்பொழுது 4:39. அடுத்த நேரங்களோடு வணக்கம்
8: வணக்கம்
7: வணக்கம் யார் பேசுறீங்க
8: நலமாக
7: இருக்கிறேன் நீங்கள் எப்படி
8: இருக்கிறீங்க
7: இதோ எந்த தெய்வம் முன்னாலேயா
8: முன்னாலே
7: பாடல் வருகின்றது மிக்க நன்றி உங்களுக்கு
8: நன்றி வணக்கம்
7: வணக்கம்

உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: இப்பொழுது 4:52. தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: அதிகாலை வணக்கம். நான் சுதா. எப்படி ஜோதி?
0: அதிகாலை வணக்கம் சுதா. நலமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கிறோம். எனக்கு வந்து பத்தாளை படத்துல இருந்து அண்ணன் ஒரு சைக்கிள் வந்து அந்த பாடல்
0: நல்ல ஒரு பாடல். மிக்க நன்றி சுதா உங்க வருகைக்கு.
1: நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து அந்த பாடலை தரப்போகின்றோம்.
2: Everything okay? No problem and dinam.
3: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
4: The customer you're trying to reach is not available. Pradhi
5: Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோட்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் Pradhi Selvam 416-268-0155 416-268-0155
2: மலரும்
5: மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-இல். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-இல். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
6: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
7: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
8: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
9: KM Business Solutions, Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775

நேரம் இப்பொழுது 4:57 நல்லது நேர்களே, ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலோடு நாம் விடைபெறும் நேரம். இவ்வளவு நேரமும் இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்குமே மிக்க மிக்க நன்றியை மீண்டும் சொல்லிக்கொண்டு நன்றியோடு விடைபெறுவது ஜோதி ஜெயக்குமார். தொடர்ந்து உங்களோடு ராம்ரசன் இணைந்து சிறப்பிப்பார். மீண்டும் சந்திப்போம்.

நன்றி ஜோதி. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மாதத்தின் முதல் நாள், ஜூன் மாதம் 1st May 2026 திங்கட்கிழமை. காலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தூத்து வழங்க கலைகத்தில் உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்பிரசன். மறந்திருக்கும் இந்த பொழுது அனைவரது வாழ்விலும் இனிய பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கின்றோம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் எஸ் ஜே ராம்பிரசன். செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியாவின் மெல்பேர்ன் நகரில் வாழும் இலங்கையர்கள் ஏற்பாடு செய்திருந்த விசேட கலந்துரையாடலுக்கு விடுக்கப்பட்ட அழைப்புக்கு அதில் கலந்து கொண்டதாக வெளிவிகார அமைச்சர் விஜிதஹீரத் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் ஆனந்த் அறிவித்தார். இளைஞர்களிடையே நிக்கோட்டின் பயன்பாட்டை கட்டுப்படுத்துமாறு ஆதரவாளர்கள் கனடாவை வலியுறுத்துவதோடு கடுமையான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். லெபனானுக்குள் தனது படைகளை மேலும் முன்னேறுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை 2% மேல் அதிகரித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரையிலான 3 மாத காலப்பகுதிக்குள் மாத்திரம் 5 தடவைகள் எரிபொருள் விலை திருத்தி அமைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அனைத்து பிரதான எரிபொருட்களின் விலைகளும் லிட்டருக்கு 103 ரூபாய் முதல் 155 ரூபாய் வரையில் பாரியளவில் அதிகரித்துள்ளன. மே 31ஆம் தேதி நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் அறிவிக்கப்பட்ட புதிய விலை திருத்தத்தோடு இந்த ஆண்டின் மிக உயர்ந்த எரிபொருள் விலை உச்சத்தை எட்டியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மார்ச் 1ஆம் தேதிக்கு முன்னர் நிலவிய விலைகளோடு ஒப்பிடும் பொழுது ஆக்டேன் 95 பெட்ரோல் லிட்டருக்கு 155 ரூபாவாலும் ஆக்டேன் 92 பெட்ரோல் 141 ரூபாவாலும் லங்கா ஓட்டோ டீசல் 126 ரூபாவாலும் லங்கா சூப்பர் டீசல் 149 ரூபாவாலும் மற்றும் மண்ணெண்ணெய் 103 ரூபாவாலும் அதிகரித்திருக்கின்றன. யாழ் வடமராட்சி கடற்பரப்பிலிருந்து கடந்த 27ஆம் தேதி மீன்பிடிக்கச் சென்று காணாமல் போன மீனவர்கள் 4 தொடர்பில் எந்தவிதமான தகவல்களும் கிடைக்கவில்லை என்று யாழ் மாவட்ட கடற்றொழிலர் நீரியல் வள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் கிருஷ்ணன் அகிலன் தெரிவித்திருக்கின்றார். மீனவர்களை தேடும் நடவடிக்கை விசேட அனுமதியோடு இந்திய எல்லை வரை நடத்தப்பட்டும் எந்தவித சாதகமான முடிவுகளும் இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார். காணாமல் போன மீனவர்கள் தொடர்பாக துறைசார் அமைச்சர் கடற்படையினருக்கு உரிய தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஆலோசனை வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் குறித்த பகுதி மீனவர்களின் ஒத்துழைப்போடு தேடும் பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. மெட்ரோ பேருந்துகள் தற்பொழுது பயணிக்கும் இடம் மற்றும் அவை நிறுத்தங்களுக்கு வருகை தரும் நேரங்களை பயணிகள் இனி LMT கோ என்ற தொலைபேசி செயலியூடாக நேரையில் கண்காணித்து அறிய முடியும் என்று போக்குவரத்து பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்திருக்கின்றார். இந்த புதிய சேவை அறிமுகம் குறித்து கருத்து தெரிவித்திருக்கின்ற பிரதியமைச்சர் GPS தொழில்நுட்ப சக்தியோடு கூடிய இந்த சேவையின் மூலம் பேருந்துகள் எப்பொழுது தத்தமது நிறுத்தங்களுக்கு வரும் என்பதனை பயணிகள் சரிபார்க்க முடியும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். சேவையில் ஈடுபட்டிருக்கின்ற பேருந்துகள் அவற்றின் கட்டண விவரங்கள் மற்றும் அடுத்தடுத்த இலக்குகளை சென்றடைவதற்கு மதிப்பளிக்கப்பட்டிருக்கின்ற பயண நேரங்கள் ஆகியவற்றையும் இந்த செயலி ஊடாக அறிந்து கொள்ள முடியும். பயணிகளுக்கு மிகவும் திட்டமிடப்பட்ட வசதியான மற்றும் நம்பகரமான பயண அனுபவத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டே இந்த புதிய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் மெல்பேர்ன் நகரில் வாழும் இலங்கையர்கள் ஏற்பாடு செய்திருந்த விசேட கலந்துரையாடலுக்கு விடுக்கப்பட்ட அழைப்புக்கு இணங்க அதில் கலந்து கொண்டதாக வெளிவிகார அமைச்சர் விஜிதஹீரத் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் வாழும் இலங்கை நாட்டு மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து தாம் மிகுந்த நெருக்கமாக கேட்டறிந்ததாக குறிப்பிட்டிருக்கின்ற அவர், தற்போதைய அரசாங்கத்தினால் அதற்காக எடுக்கப்பட்டுள்ள முற்போக்கான தீர்மானங்கள் மற்றும் எதிர்கால வேலைத்திட்டங்கள் குறித்தும் அவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். புதிய அரசாங்கத்தின் மீது அவர்கள் வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டதோடு அந்த நம்பிக்கைக்கு எந்தவிதத்திலும் பங்கம் விளைவிக்காத வகையில் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்றும் வெளிவிகார அமைச்சர் அங்கு வலியுறுத்தினார். இந்த கலந்துரையாடலில் அதிகளவிலான இலங்கையர்கள் கலந்து கொண்டதாகவும் தாய்நாட்டின் புதிய பயணத்தின் மீது அவர்கள் கொண்டுள்ள உண்மையான ஆர்வம் மிகுந்த தைரியத்தையும் பலத்தையும் அளித்திருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார்.
1: இந்திய செய்திகள்.
0: தமிழக முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு வழங்கப்பட்டு 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள் என்று அமைச்சர் ஆனந்த் அறிவித்துள்ளார். இன்று திருச்சி சென்ற முதலமைச்சர் விஜய் வீதி உலா சென்று தனக்கு வாக்களித்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற நிலையில் அவர் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் இன்று மாலை திருச்சி சென்ற முதலமைச்சர் விஜய் டிவிஎஸ் டால்கேட் மற்றும் பால்பண்ணை, திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை அண்ணா சிலை வழியாக 7 கிலோமீட்டர் தொலைவுக்கு வீதியுலா சென்று மக்களை சந்தித்தார். முதலமைச்சர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு வழங்கப்பட்ட 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள் என்றும், வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடைக்கவில்லை என்றும் அமைச்சர் ஆனந்த் தெரிவித்திருக்கின்றார். இந்திய முப்படைகளின் தலைமை தளபதியாக ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி நேற்று பதவியேற்றுக் கொண்டார். முப்படைகளின் தலைமை தளபதியாக இருந்த ஜெனரல் அனில் சௌஹான் நேற்று ஓய்வு பெற்றதை அடுத்து இந்தியாவின் புதிய தலைமை தளபதியாக ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நேற்று பதவியேற்றுக் கொண்டார். முப்படைகளின் புதிய தளபதியாக பொறுப்பேற்றிருக்கின்ற ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி இராணுவத்தில் பல ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் மிக்கவர். இவர் காஷ்மீர் எல்லைப்பகுதிகளில் படைகளை வழிநடத்தியிருக்கின்றார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜெனரல் ராஜா சுப்பிரமணி கடந்த 1985 கர்வால் ரைஃபிள்ஸ் படையில் இணைந்து பணியை தொடங்கியிருந்தார். புதிய தலைமை தளபதியாக பொறுப்பேற்றதன் பின்னர் பேசிய ராஜா சுப்பிரமணி, ஆயுதப்படைகளில் உள்நாட்டு ஆயுதங்களின் மேம்பாடு, சேர்ப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு துரிதப்படுத்தப்பட இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM-இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: கனேடிய செய்திகள்.
0: இளைஞர்களிடையே மின் சிகரெட் புகைத்தல் பழக்கம் அதிகரித்து வருவதனால் 2045 கனேடியர்களிடையே நிக்கோட்டின் பயன்பாட்டை மக்கள் தொகையில் 5% குறைவாக குறைக்க வேண்டும் என்று பல சுகாதார அமைப்புகள் மத்திய அரசை வலியுறுத்தி வருகின்றன. 25 வயதுக்குட்பட்ட கனேடியர்களிடையே நிக்கோட்டின் பயன்பாடு அதிவேகமாக வளர்ந்திருக்கின்றது என்றும், இது ஒரு பெரும் கவலைக்குரிய விடயம் என்றும் புகைப்பிடித்தல் மற்றும் ஆரோக்கியம் மீதான நடவடிக்கை ஆக்ஷன் ஆன் ஸ்மோக்கிங் அண்ட் ஹெல்த் அமைப்பின் நிர்வாக இயக்குநர் லெஸ் ஹெகன் இதனை தெரிவித்திருக்கின்றார். கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட கனேடிய புள்ளி விவரவியல் அறிக்கையொன்றின்படி 2023-24 கணக்கெடுப்பில் 7 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களில் 15% பேர் புகைப்பிடித்ததாக தெரிவித்தனர். 30 நாட்களில் வேப் பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறும் 12 வகுப்பு மாணவர்களில் இந்த எண்ணிக்கை 27% உயர்ந்திருக்கின்றது. 12 வகுப்பு மாணவர்களிடையே புகைப்பிடித்தல் வீதம் ஒட்டுமொத்த தேசிய நுகர்வு அளவை விட மிக அதிகமாக உள்ளது. வேப்பிங் இளைஞர்களிடையே அதிகரிப்பதற்கு சிகரெட்டுகளை விட விலை குறைவானது மற்றும் பெரும்பாலான மாகாணங்களில் பல சுவைகளில் கிடைப்பது, இது இளைஞர்களிடையே வேப்பிங் பிரபலமாக இருப்பதற்கான முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது. புகைப்பழக்கத்தை கைவிட வேப்பிங் தயாரிப்புகள் உதவக்கூடும் என்றும், தொடர்ந்து புகைப்பிடிப்பதை விட முழுமையாக வேப்பிங்குக்கு மாறுவது குறைவான தீங்கை விளைவிக்கும் என்றும் கனேடிய சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. முக்கியத்துவம் வாய்ந்த பழங்குடி மொழிகள் அலுவலகம் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. பெயர் குறிப்பிடாத முறைப்பாடுகளை பெற்றதைத் தொடர்ந்து பழங்குடி மொழிகள் அலுவலகத்தில் நடைபெறும் பரிவர்த்தனைகள் மற்றும் செயற்பாடுகள் குறித்து நிதி தணிக்கை செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணையகத்தின் பரிந்துரையின் பேரில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட தன்னாட்சி பெற்ற பழங்குடி மொழிகள் ஆணையர் அலுவலகத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து விரிவாக கூறப்படவில்லை. தங்களுக்கு பெயர் குறிப்பிடாத குற்றச்சாட்டுகள் கிடைத்தன என்றும் பழங்குடி மொழிகள் ஆணையாளருக்கு கனேடிய பாரம்பரியத்துறை தெரியப்படுத்தியிருக்கின்றது. பழங்குடி மொழிகள் சட்டத்தின் கீழ் ஒரு சிறப்பு விசாரணையை நடத்துவதற்காக சுதந்திரமான 3rd தரப்பு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்திருப்பதாகவும் அந்த துறை தெரிவித்திருக்கின்றது.
1: உலகச் செய்திகள்.
0: லெபனானின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க 900 ஆண்டுகள் பழமையான பியோ கோட்டையை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேல் லெபனானுக்குள் மேலும் ஊடுருவி வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோட்டையையும் அதை சுற்றியிருக்கின்ற மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த மலைத்துறையும் கைப்பற்றியுள்ளது. லிட்டானி ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்திருக்கும் கோட்டை 900 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இஸ்ரேல் 26 ஆண்டுகளுக்கு பிறகு கோட்டையை மீண்டும் கைப்பற்றியுள்ளது. இதற்கு முன் இஸ்ரேல் 1982 ஆண்டில் லெபனானின் போரின் போது அதை கைப்பற்றியிருந்தது. 2000 ஆண்டில் இஸ்ரேல் படைகளை லெபனானிலிருந்து மீட்டுக் கொள்ளும் வரை கோட்டை அதன் கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த நடவடிக்கை குறித்து தெரிவித்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, ஹெஸ்புல்லா கிளர்ச்சி படைக்கு எதிரான போரில் இது புதிய மாற்றம் என்று தெரிவித்திருக்கின்றார். 6 வாரங்களுக்கு முன்னர் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போதிலும் லெபனானுக்குள் தனது படைகளை மேலும் முன்னேறுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் 2% அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றுக்கு $2.37 அதிகரித்து $89.73 பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றுக்கு $2.16 அதிகரித்து $93.28 உயர்ந்திருக்கின்றன. உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்தில் 1/5 பகுதியை தீர்மானிக்கும் முக்கிய கடல் வழியான ஹோமோஸ் நீரிணையில் ஈரான் கடற்போரை கனிவடிகளை இட்டிருப்பதாக வெளியாகும் தகவல்கள் சந்தையில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளன. இதனால் இப்போதைய இந்த பாதையை மீண்டும் திறப்பது தாமதமாகலாம் என்று சந்தை ஆய்வாளர்கள் எச்சரித்திருக்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் வாழும் இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்த விசேட கலந்துரையாடலுக்கு விடுக்கப்பட்ட அழைப்புக்கு இணங்க அதில் கலந்து கொண்டதாக வெளிவிகார அமைச்சர் விஜித் ஹேர தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்ட 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் ஆனந்த் அறிவித்துள்ளார். இளைஞர்களிடையே நிக்கோட்டின் பயன்பாட்டை கட்டுப்படுத்துமாறு ஆதரவாளர்கள் கனடாவை வலியுறுத்தியதோடு கடுமையான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டுமென்று கூறியிருக்கின்றனர். லெபனானுக்குள் தனது படைகளை மேலும் முன்னேறுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் 2% மேல் அதிகரித்திருக்கின்றன. இத்துடன் CMR தமிழ் FM இன் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
2: 416-700-2222 J.CA.
3: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
4: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம். 905-667-7200 9 0 5 6 6 7 7 2 0.

கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிராம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.

விளவிமானசிய மார்க்க விளக்கம் காற்றலையில் அதிகாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றீர்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 11°C. காற்று வடக்கு திசை நோக்கி மணிக்கு 9 km வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாள் சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். அதிகுடி வெப்பநிலை 21°C, குறைந்த வெப்பநிலை 12°C. தொடர்ந்து நீர்கள் இறையோசை கேட்கலாம்.

ஒலித்த பாடலை பாடியிருந்தவர் உன்னிகிருஷ்ணன். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 இறையோசை நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இறையோசை நிகழ்ச்சியில் தொடர்வது ஸ்ரீனிவாஸ் குழுவினர் பாடும் கிறிஸ்தவ கீதம்.

இறையோசை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நேரம் அதிகாலை 5:31. இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஒலிப்பது இஸ்லாமிய கீதம் பாடலோடு நாகூர் எம் ஹனீஃபா.

0: பிராம்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றது நீ மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதே சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் விழுந்து குமையாதீர். சென்றது நீ குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணமதை திண்ணுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை, திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

ஒருவர் எடுத்த செயலில் வெற்றி பெற்றுவிட்டால் அவரை போற்றுபவர்கள் இந்த செயலை அவர் சிரத்தையுடன் அதாவது கவனமாக செய்தார், அதனால்தான் வெற்றி பெற்றார் என்று சொல்லித்தான் பாராட்டுவர். சிரத்தை என்ற சொல்லிலேயே அவர் மிகவும் நம்பிக்கையாகவும் கடுமையாகவும் உழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்பிக்கை உடையவர்களாக இருங்கள். எல்லா மதங்களும் நல்லவர்கள் நன்மையை அடைவார்கள் எனத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நடைமுறையில் பாவம் செய்பவர்கள் நல்ல நிலையிலும் புண்ணியம் செய்பவர்கள் துன்ப நிலையிலும் வாழ்வதை காண்கின்றோம். அதற்காக மதங்கள் சொல்வதை பொய் என்று எண்ணக்கூடாது. ஒரு பிறவியில் பாவம் செய்வதன் கர்ம பலனுக்கு ஏற்ற வாழ்க்கை அந்த பிறவிலேயே கிடைத்துவிடும் என்பதில்லை. அதற்கான பலன் மறுபிறவியிலும் கிடைக்கலாம். பாவம் செய்தவன் நன்றாக இருக்கின்றான் என்றால் அவன் முற்பிறவியில் புண்ணியம் செய்தவனாக இருந்திருக்கலாம். இதே போலவே புண்ணியம் செய்பவன் முற்பிறவியில் செய்த பாவத்திற்கு ஏற்ப பாவத்தை அனுபவிக்கின்றான். இதுவே உண்மையுமாகும். எந்த செயலையும் முடியவில்லை அல்லது சரியாக செய்ய முடியாது அல்லது வெற்றி காண முடியாது என்று எண்ணி ஆரம்பிக்காதீர்கள். நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். எடுத்த செயலில் வெற்றிக்காக போராடுங்கள். லட்சியத்துடன் அதனை அடைவதற்கான முயற்சியை அதிகப்படுத்துங்கள். நல்லது நேர்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 அதிகாலை ஒலிபரப்பினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் அதிகாலை 5:45.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: திருச்சியில் தமிழக முதலமைச்சர் விஜய் வீதியுலா வருகின்ற காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளிவந்திருக்கின்றன. திருச்சி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வீதியுலா மேற்கொண்டிருக்கின்றார். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் ஜோசப் விஜயா சென்னை பெரம்பலூர், திருச்சி கிழக்கு ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தார். தொடர்ந்து முதல்வராக பதவியேற்ற பிறகு திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரி திடலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற பொதுக்கூட்டத்தில் இன்று கலந்து கொள்கின்ற அவர் தனக்கு வாக்களித்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றார். அதனைத் தொடர்ந்து சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் அவர் சென்றதாக தகவல் வெளிவந்திருக்கின்றது. முதல்வர் ஜோசப் விஜயை அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ரமேஷ், திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ உட்பட்டோர் வரவேற்றதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன.
1: Nissan head to head event ipadu morning side Nissan il approval credit ku 2026 Nissan Rock 5 varadangalukku zero finance il demo vaaganangalil 6000 varai servicu 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462.

இஸ்பேட் ராஜா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் ஒலித்துகின்றது. சத்யபிரகாஷ் மற்றும் ஸ்வாகதா கிருஷ்ணா பாடிய பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர ஒலிபரப்பு புத்தம் புது காலை.

இனிய கால வேளையில் உங்கள் அனைவரையும் FM 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது முதல் 9 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் நேர்கள் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்று ஜூன் மாதம் 1st May 2026 திங்கட்கிழமை. காலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தூத்துவிடங்க கலைகத்தில் உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்பிரசன்.

0: ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இந்த ஆண்டில் 100 சமூர்த்தி ஆரோக்கிய உணவு மையங்களை நிறுவுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பௌதிகவியல் துறையின் தூய சக்தி வளங்களுக்கான ஆய்வு நிலையத்தின் இணை ஏற்பாட்டில் வருடாந்தம் நடத்தப்படும் தூய சக்தி மற்றும் சுகாதார பிரயோகங்களுக்கான மேம்பட்ட திரவியங்கள் சர்வதேச ஆய்வு மாநாடு இம்முறை இந்தியாவின் கோயம்புத்தூர் தொழில்நுட்ப நிறுவன வளாகத்தில் எதிர்வரும் 3-5 வரை நடைபெறவுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா சாலை ஊழியர்களுக்கான சம்பள கொடுப்பனவுகள் தொடர்ச்சியாக தாமதமடைந்து வருவதன் காரணமாக தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் கவலை ஏற்பட்டுள்ளது. டிட்வா புயலின் காரணமாக பொது இடங்களுக்கு ஏற்பட்ட சேத விவரங்களை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்தாததன் காரணமாகவே இதுவரை அவற்றை சீரமைக்க முடியாமல் போயிருப்பதாக அமைச்சர் சமந்த வித்யாரத்ன குற்றம் சாட்டியுள்ளார். திருவோணமலை துறைமுக வரலாற்றில் முதல் முறையாக கடந்த மே 29 அஷ்ரஃப் கப்பல் துறையில் ஒரே நேரத்தில் 3 சரக்கு கப்பல்கள் நங்கூரமிட்டு தமது இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுத்ததாக இலங்கை துறைமுக அதிகார சபை தெரிவித்துள்ளது. வெயிலின் தாக்கம் வெப்ப அலை வீசி வருவதன் காரணமாக பகல் 12 முதல் பிற்பகல் 3 வரை மக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டுமென்று பொதுமக்களுக்கு இந்திய மத்திய சுகாதாரத்துறை அறிவுரைகளை வழங்கியுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி இன்று முதல் 30 வரை நடைபெறுகின்றது. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு என்பது கேள்விக்கு உள்ளாகி இருப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கோவையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடந்த 6 தெருவோர வியாபாரிகளுக்கு 17,800 ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருப்பதாக இந்திய மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சீன அரசாங்கம் கனடாவின் ஆக்கப்பூர்வ துறைகளை ஒடுக்கி வருவதாக கன்சர்வேடிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஷுவலோய் மஞ்சம்டர் எச்சரித்துள்ளார். நரம்பியல் நோய்கள் குறித்த ஆய்வை மேற்கொள்வதற்கு வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்திற்கு $1 மில்லியன் நன்கொடையை ஒன்டாரியோவின் ஓக்விலைச் சேர்ந்த தம்பதியினர் வழங்கியிருக்கின்றனர். HMCS ப்ரவோஸ்ட் அட்லாண்டிக் போர் நினைவிடத்தில் ஆற்றிய பணிக்காக பாரி மாஃபி மற்றும் ரோப் கேம்ஃபியூஸ் ஆகியோருக்கு முன்னாள் படைவீரர் நலத்துறை அமைச்சரின் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. தெற்கு லெபனானில் அண்மையில் இடம்பெற்ற போரில் தங்கள் வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் 3 காயமடைந்ததாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. எத்தியோப்பியாவில் பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று ஆரம்பமாகியது. எனினும் அங்கு தொடர்ந்து நிலவி வரும் மோதல்களும் அரசியல் பதட்டங்களும் காரணமாக லட்சக்கணக்கான மக்களினால் இந்த தேர்தல் செயல்முறையில் பங்கேற்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. லெபனானில் இஸ்ரேலின் கொடுமையான ஆக்கிரமிப்பை கண்டித்த அரபு லீக் பொதுச் செயலாளர் அகமது அபுல் சயீத் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய அழைப்பு விடுத்திருக்கின்றார். இந்த ராணுவ மோதல் அதிகரிப்பு லெபனானின் இறையாண்மையையும் சர்வதேச சட்டத்தையும் மீறுவதாக அவர் கூறியிருக்கின்றார். மேற்காசிய மோதல் காரணமாக அரசு நிதியில் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடியை தொடர்ந்து வங்கதேசம் மீண்டும் எரிபொருள் விலையை உயர்த்தியிருக்கின்றது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் காற்றலையில் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 6:10 இன்று ஜூன் மாதம் 1ஆம் தேதி. தமிழ் இலக்கியம் மற்றும் பண்பாட்டு பாரம்பரியத்தின் முக்கிய சின்னமாக விளங்கிய யாழ் பொது நூலகம் 1981 May 31 நள்ளிரவில் தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவத்தின் 45வது ஆண்டு நினைவு தினம் நேற்றைய தினம் நிறைவு கூறப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த நினைவு நிகழ்வுகள் உலகின் பல பாகங்களிலும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து மக்களை நினைக்க தூண்டிய வகையில் அமைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அன்றைய காலகட்டத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டிருந்த 97,000 மேற்பட்ட அரிய நூல்கள், ஓலைச்சுவடிகள், கையெழுத்து பிரதிகள், இதழ்கள் மற்றும் வரலாற்று ஆவணங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அவற்றில் சில தனிப்பிரதிகள் மட்டுமே இருந்த யாழ்ப்பாண வைபவ மாலை போன்ற வரலாற்று நூல்களும் அடங்கியிருந்ததாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன. அன்றைய காலகட்டத்தில் மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல்கள் இடம்பெற்ற நிலையில் யாழ்ப்பாணத்தில் பதட்டமான சூழல் நிலவியதாகவும், சம்பவ நாளில் பாதுகாப்பு படைகள் மற்றும் குழுக்கள் நகரில் செயற்பட்டதாகவும் பல்வேறு அறிக்கைகளின் மூலமாக தெரிய வந்திருக்கின்றன. அந்த நேரத்தில் இடம்பெற்ற வன்முறைகளில் யாழ் நகரின் சில வர்த்தக நிலையங்களும் அலுவலகங்களும் சேதமடைந்ததாகவும், பல பகுதிகளில் தீவைப்பு சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. பல்வேறு சர்வதேச ஆய்வாளர்கள் இந்த நூலக அழிவு யாழ் மக்களின் பண்பாட்டு அடையாளத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பாகும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647 4 5 9 9 7 5 7 6 4 7 4 5 9 9 7 5 7.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மேயர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.

கனடாவினுடைய பொருளாதார நிலைமை குறித்து அவசர நாடாளுமன்ற விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் பி ஏ பொலியே அவர்கள் கோரிக்கையை விடுத்து பிரதமர் மாகாணி அவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கனடாவின் பொருளாதாரம் தொடர்ந்து இரண்டாவது காலாண்டிலும் சுருங்கியிருப்பதாக கனடா புள்ளி விபரவியல் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கை தெரிவித்ததைத் தொடர்ந்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக

0: மிக வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரத்தை உருவாக்குவதாக குறிப்பாக லிபரல் கட்சியினர் வாக்குறுதி அளித்ததாகவும், ஆனால் G7 நாடுகளில் ஒரே மந்த நிலையை சந்தித்த நாடாக கனடா தற்பொழுது மாறியிருப்பதாகவும் பொலிவே தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் மாகாணி இது குறித்த தகவல்களை வெளியிட வேண்டிய ஒரு நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஒரு தசாப்தத்தில் லிபரல் கட்சி கொண்டு வந்த பொருளாதார கொள்கைகளே தற்போதைய நிலைக்கு காரணம் என்றும், அவற்றை ரத்து செய்யும் சட்டமூலத்தை அரசு கொண்டுவர வேண்டும் என்றும் பொலிவே வலியுறுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு பதிலளித்திருக்கின்ற நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப் சாம்பெயின் அவர்கள் கனடாவினுடைய பொருளாதாரத்தின் மீது இன்னமும் நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். வீடமைப்பு, உட்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி திறன் மற்றும் புதுமைகளில் முதலீடு செய்வதற்கான திட்டம் அரசிடம் இருப்பதாக அவர் தெரிவித்து இந்த கடிதத்திற்கு பதில் வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதமர் மாகாணி தரப்பு இதற்கு என்ன பதிலை வழங்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். கனடாவின் பொருளாதார நிலைமை என்பது தற்பொழுது ஒரு மந்த நிலையை நோக்கி பொருளாதாரத்தை கொண்டு செல்வதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த விமர்சனங்கள் எழுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியிருக்கின்றது.
1: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். Call 416-837-7795 416-837-7795 Call Naveen Allstate Insurance ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
5: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
6: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
7: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300 புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: ஜூன் மாதம் முதலாம் தேதி 2026 திங்கட்கிழமை FM 101.3 காற்றலையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது புத்தம் புது காலை. சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. தற்பொழுது வெப்பநிலை 10 °C. காற்று வடக்கு திசை நோக்கி மணிக்கு 10 km வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 21 °C, குறைந்த வெப்பநிலை 12 °C. நாளையும் நாளை மறுதினமும் தொடர்ந்து வருகின்ற வியாழன் வரையில் சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். அத்தோடு வெப்பநிலையும் உயர்ந்தே காணப்படும். வெள்ளிக்கிழமைதான் மழைக்கான சாத்தியக்கூறுகள் 30% தென்படும். ஒலிக்கும் இந்த பாடல் இசைப்புயல் AR ரஹ்மானின் இசையில் உருவான பாடல், ஒரு வித்தியாசமான திரைப்பட பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பாகின்றது. AR ரஹ்மான் இசையமைத்து பாடிய பாடல்.

0: CMR தமிழ் FM CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இந்த ஆண்டில் 100 சமூர்த்தி ஆரோக்கிய உணவு மையங்களை நிறுவுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பௌதிகவியல் துறையின் தூய சக்தி வளங்களுக்கான ஆய்வு நிலையத்தின் இணை ஏற்பாட்டில் வருடாந்தம் நடத்தப்படும் தூய சக்தி மற்றும் சுகாதார பிரயோகங்களுக்கான மேம்பட்ட திரவியங்கள் சர்வதேச ஆய்வு மாநாடு இம்முறை இந்தியாவின் கோயம்புத்தூர் தொழில்நுட்ப நிறுவன வளாகத்தில் எதிர்வரும் 3-5 வரை நடைபெறவுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா சாலை ஊழியர்களுக்கான சம்பள கொடுப்பனவுகள் தொடர்ச்சியாக தாமதமடைந்து வருவதன் காரணமாக தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் கவலை ஏற்பட்டுள்ளது. டிட்வா புயலின் காரணமாக பொது இடங்களுக்கு ஏற்பட்ட சேத விவரங்களை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்தாததன் காரணமாகவே இதுவரை அவற்றை சீரமைக்க முடியாமல் போயிருப்பதாக அமைச்சர் சமந்த வித்யாரத்ன குற்றம் சாட்டியுள்ளார். திருவோணமலை துறைமுக வரலாற்றில் முதல் முறையாக கடந்த மே 29 அஷ்ரஃப் கப்பல் துறையில் ஒரே நேரத்தில் 3 சரக்கு கப்பல்கள் நங்கூரமிட்டு தமது இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுத்ததாக இலங்கை துறைமுக அதிகார சபை தெரிவித்துள்ளது. வெயிலின் தாக்கம் வெப்ப அலை வீசி வருவதன் காரணமாக பகல் 12 முதல் பிற்பகல் 3 வரை மக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டுமென்று பொதுமக்களுக்கு இந்திய மத்திய சுகாதாரத்துறை அறிவுரைகளை வழங்கியுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி இன்று முதல் 30 வரை நடைபெறுகின்றது. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு என்பது கேள்விக்கு உள்ளாகி இருப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கோவையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடந்த 6 தெருவூர வியாபாரிகளுக்கு 17,800 ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருப்பதாக இந்திய மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சீன அரசாங்கம் கனடாவின் ஆக்கப்பூர்வ துறைகளை ஒடுக்கி வருவதாக கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஷுவலோய் மஞ்சம்டர் எச்சரித்துள்ளார். நரம்பியல் நோய்கள் குறித்த ஆய்வை மேற்கொள்வதற்கு வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்திற்கு $1 மில்லியன் நன்கொடையை ஒன்டாரியோவின் ஓக்விலைச் சேர்ந்த தம்பதியினர் வழங்கியிருக்கின்றனர். HMCS ப்ரவோஸ்ட் அட்லாண்டிக் போர் நினைவிடத்தில் ஆற்றிய பணிக்காக பாரி மாஃபி மற்றும் ரோப் கேம்ஃபியூஸ் ஆகியோருக்கு முன்னாள் படைவீரர் நலத்துறை அமைச்சரின் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. தெற்கு லெபனானில் அண்மையில் இடம்பெற்ற போரில் தங்கள் வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் 3 காயமடைந்ததாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. எத்தியோப்பியாவில் பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று ஆரம்பமாகியது. எனினும் அங்கு தொடர்ந்து நிலவி வரும் மோதல்களும் அரசியல் பதட்டங்களும் காரணமாக லட்சக்கணக்கான மக்களினால் இந்த தேர்தல் செயல்முறையில் பங்கேற்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. லெபனானில் இஸ்ரேலின் கொடுமையான ஆக்கிரமிப்பை கண்டித்த அரபு லீக் பொதுச் செயலாளர் அகமது அபுல் சயீத் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய அழைப்பு விடுத்திருக்கின்றார். இந்த ராணுவ மோதல் அதிகரிப்பு லெபனானின் இறையாண்மையையும் சர்வதேச சட்டத்தையும் மீறுவதாக அவர் கூறியிருக்கின்றார். மேற்காசிய மோதல் காரணமாக அரசு நிதியில் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடியை தொடர்ந்து வங்கதேசம் மீண்டும் எரிபொருள் விலையை உயர்த்தியிருக்கின்றது. CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
1: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
3: வொர்க்கிங் ஃபார் யூ.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.

0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். துறண்டு பெரும்பாகத்தில் வெப்பநிலை 10 செல்சியஸாக இருக்கின்றது. காற்று வடக்கு திசை நோக்கி 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 21 செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 12 செல்சியஸ். நேரம் காலை 6:40.
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
2: உரும்பிராய் மக்கள் ஒன்றிய கனடாக்களை நடாத்தும் தியாகி பொன் சிவகுமாரனின் நினைவு தின கூட்டம் June 5 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 பாபா பேங்கட் ஹாலில் நடைபெறும். 416-841-2953 வட்டுக்கோட்டை இந்து வாலிபர் சங்க கனடா கிளையின் வருடாந்த கோடைக்கால ஒன்று கூடல் June 7 ஞாயிற்றுக்கிழமை, இலக்கம் 2 ரொசல் ரோடில் உள்ள ஆடம்ஸ் பார்க் Area 4 நடைபெறும். 416-996-6915 தமிழீழ தேசிய கவிஞர் புதுவை ரத்னத்துறையின் பவளவிழா சிறப்பு மலர் அறிமுக விழா June 7 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு, இலக்கம் 3474 கிங்ஸ்டன் ரோடில் அமைந்திருக்கின்ற கியூசிஸ் பேங்க்வெட் ஹாலில் நடைபெறும். 416-561-8624
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 முன்னர் அனுப்பி வையுங்கள்.
0: நேரம் காலை 6:42.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆல்பர்ட்டா மாகாணத்தின் எதிர்காலம் அடுத்த 5 மாதங்களுக்கு அரசியல் விவாதத்தின் மையமாக மாறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 5 மில்லியன் மக்கள் வாழக்கூடிய இந்த மாகாணம் கனடாவின் ஒரு பகுதியாக தொடர்வதா அல்லது பிரிவினை நோக்கி நகர்வதா என்ற முக்கியமான கேள்வியை எதிர்கொள்ளுகின்றது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த வாக்கெடுப்பு 2026 இந்த ஆண்டு அக்டோபர் 19 நடைபெறவிருக்கின்றது. இந்த முடிவு ஆல்பர்ட்டாவின் எதிர்காலத்தை மட்டுமல்லாமல் கனடாவின் அரசியல் அமைப்பையும் பாதிக்கக்கூடியதாக கருதப்படுகின்றது. கடந்த பிப்ரவரி 19 அறிவிக்கப்பட்ட வாக்கெடுப்பில் முதலில் குடியேற்றம் மற்றும் கனடா அரசியலமைப்பில் மாற்றங்கள் தொடர்பான 9 கேள்விகளை கொண்டிருந்தன. பின்னர் மே 21 ஆல்பர்ட்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் அவர்கள் 10வது கேள்வியாக ஆல்பர்ட்டா பிரிவினை தொடர்பான கேள்வி சேர்க்கப்படுவதாக அறிவித்திருந்தார். வாக்கெடுப்பில் இடம்பெறவுள்ள கேள்வியில் மிக முக்கியமாக ஆல்பர்ட்டா கனடாவின் ஒரு மாகாணமாக தொடர வேண்டுமா அல்லது கனடாவிலிருந்து பிரிவதற்கான கட்டாய மாகாண வாக்கெடுப்பை நடத்துவதற்கு தேவையான சட்ட நடைமுறைகளை ஆல்பர்ட்டா அரசு ஆரம்பிக்க வேண்டுமா என்பதாக அமைந்திருந்தது. இந்த விவகாரத்தை மையமாக கொண்டு பல மாதங்களாக ஆய்வு மேற்கொண்டிருக்கின்ற ஊடகங்கள் ஆல்பர்ட்டா பிரிவினையை ஆதரிப்பவர்களின் கருத்துக்களையும் கனடாவுடன் தொடர வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்ற கூட்டாட்சியை ஆதரிப்பவர்களின் கருத்துக்களையும் வெளிக்கொண்டு வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆல்பர்ட்டா கனடாவிலிருந்து பிரிந்தால் எல்லைகள், நாணயம், இராணுவம், சர்வதேச உறவுகள் உட்பட பல நடைமுறை சிக்கல்கள் எவ்வாறு கையாளப்படும் என்ற கேள்விகளும் தற்பொழுது முன்வைக்கப்படுகின்றன. மேலும் ஆல்பர்ட்டா மற்றும் சசெச்வான் மாகாணங்களின் எல்லையில் அமைந்திருக்கின்ற லோய்ட்மின்ஸ்டர் போன்ற நகரங்களின் நிலை என்னவாகும் என்பதும் விவாதப் பொருளாக இருக்கின்றது. அதே நேரத்தில் கனடாவின் பூர்வீக மக்களுக்கும் அரசுக்கும் இடையில் 100 ஆண்டுக்கு முன்பு செய்யப்பட்ட உடன்படிக்கைகள் மற்றும் ஒப்பந்த உரிமைகள் மீதும் இந்த வாக்கெடுப்பு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் குறித்து சட்ட நிபுணர்களும் கவலை வெளியிட்டிருக்கின்றனர். ஆல்பர்ட்டா மாகாண எல்லைக்குள் 5 ஒப்பந்த பகுதிகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவற்றில் வட ஆல்பர்ட்டாவை உள்ளடக்கும் ட்ரீட்டி 8, எட்மண்டன் மற்றும் மத்திய ஆல்பர்ட்டாவை உள்ளடக்கும் ட்ரீட்டி 6, தென் ஆல்பர்ட்டா பகுதியை உள்ளடக்கும் ட்ரீட்டி 7 ஆகியவை முக்கியமாக கூறப்படுகின்றன. மேலும் ட்ரீட்டி 10 மற்றும் ட்ரீட்டி 4 பகுதிகளும் ஆல்பர்ட்டாவின் சில பகுதிகளை உள்ளடக்கி இருக்கின்றன. ஆல்பர்ட்டாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இந்த வாக்கெடுப்பு கனடா முழுவதிலும் தீவிர கவனத்தை ஈர்த்திருக்கின்ற முக்கிய அரசியல் நிகழ்வாக கருதப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் அக்டோபர் 10 இந்த வாக்கெடுப்பில் மக்கள் என்ன தீர்ப்பை அளிக்கப் போகின்றார்கள் என்று.

0: ஒலித்தப்பாடல் சந்தோஷ் நாராயணின் இசையில் கல்யாணி நாயர் பிரதீப் குமார் குழுவினர் பாடியது.
1: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த
3: சிங்கராஜன் 416-993-8443.
4: Who is the best?
5: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
6: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
7: ஆலோசனைகளும்
6: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 4164-4665

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
1: இலங்கையில் இன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 325 ரூபா 97 சதமாகவும் விற்பனை பெறுமதி 335 ரூபா 70 சதமாகவும் காணப்பட்டது. யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 377 ரூபா 97 சதம், விற்பனை பெறுமதி 392 ரூபா 41 சதம். சுவிஸ் பிராங்க் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 413 ரூபா 68 சதம், விற்பனை பெறுமதி 431 ரூபா 76 சதம். கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 234 ரூபா 58 சதம், விற்பனை பெறுமதி 244 ரூபா 30 சதம். ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 231 ரூபா 65 சதம், விற்பனை பெறுமதி 243 ரூபா 42 சதம். சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 253 ரூபா 30 சதம், விற்பனை பெறுமதி 264 ரூபா 43 சதம். ஜப்பான் யென் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 2 ரூபா 3 சதம், விற்பனை பெறுமதி 2 ரூபா 11 சதம் என்று இலங்கை மத்திய வங்கியினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. நுவரேலியாவில் தேவாலயம் ஒன்றில் நேற்று பிற்பகல் வழங்கப்பட்ட உணவை உட்கொண்டு 8 பேர் திடீர் ஒவ்வாமை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். குறித்த 8 பேரும் முட்டை அடங்கிய சோறு உட்கொண்டதாகவும் இவர்களுக்கு வாந்தி, வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து அவர்கள் நுவரேலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு தற்பொழுது உடல்நிலை சற்று தேறி வருவதாகவும் ஆபத்தான எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் மருத்துவமனை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரேலியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கைக்கு உரித்தான ஒரு எலி இனத்தை பேராதனை பல்கலைக்கழக விலங்கியல் விஞ்ஞான பிரிவு ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றனர். பேராதனை பல்கலைக்கழக விலங்கியல் பீட பேராசிரியை சுயாமா புகக்கொடவும் அவரது குழுவினருமே மத்திய மலைநாட்டில் உள்ள தும்பரை மலைப்பகுதியில் இத்தகைய எலி இனங்கள் வாழ்வதாக கண்டுபிடித்திருக்கின்றனர். இது தொடர்பாக பேராசிரியர் சுயாமா புகக்கொட தெரிவிக்கும் பொழுது 1930களில் WWA பிலிப்ஸ் என்பவரது ஆய்வுகளுக்கு பின்னர் பாரியளவிலான எலிகள் பற்றிய ஆய்வுகள் எதுவும் நடைபெறவில்லை. இருப்பினும் 2001 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எலிகள் தொடர்பான ஆய்வுகளை தாம் மேலும் தொடர்ந்ததன் காரணமாக இந்த புதிய இனத்தை தும்பரை பிரதேசத்தில் கண்டுகொள்ள முடிந்ததாக தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் தும்பரை மலைச்சாரர்களில் தாவர விலங்கு சமநிலைத்தன்மை பொதுவாக காணப்படுவதாகவும் இதனை தொடர்ந்து பாதுகாப்பதன் மூலமே தமக்கு உரித்தான விலங்கு மற்றும் தாவர இனங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். நக்கல்ஸ் மலைத்தொடருக்கு அண்மித்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலி இனத்திற்கு மோஸ் தும்பரை அல்லது தும்பரை சிறிய முள் எலி என பெயரிடப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் இதுவரை 14 வகையான எலி இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. இதனுடன் சேர்த்து இப்பொழுது மொத்தம் 15 இனங்கள் இலங்கையில் காணப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார். கொழும்பு மீகுட பகுதியில் விசாக பூரணை தினத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்டிருந்த தானசாலைக்காக வரிசையில் நின்று கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தின் மீது வாடகை சிற்றூர்ந்து ஒன்று மோதியதில் 6 பேர் உயிரிழந்தனர். இதன்போது காயமடைந்த சிறு குழந்தை உட்பட 7 பேர் ஹோமாகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவிசாவல பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த குறித்த வாடகை சிற்றூர்ந்து ஒன்று மீகொட சந்திப்பில் உள்ள தானசாலையில் வரிசையில் நின்று கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தின் மீது மோதியதாக தெரிவிக்கப்படுகின்றது. 15, 32 மற்றும் 56 வயதுடைய 3 பெண்களும் 35 மற்றும் 38 வயதுடைய 3 ஆண்களும் உயிரிழந்தனர். சம்பவம் தொடர்பில் 42 வயதான சிற்றூர்ந்தின் சாரதி கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி சந்தியிலிருந்து திருநெல்வேலி சந்தை பக்கமாக உள்ள ஆடியபாதி வீதியின் ஒரு பகுதி செவ்வாய் மற்றும் புதன்கிழமை 2 நாட்களும் ஒரு வழிப்பாதையாக மாற்றியமைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமை ஆகிய நாட்களில் திருநெல்வேலி சந்தியிலிருந்து திருநெல்வேலி சந்தை பக்கமாக வாகனங்கள் உட்செல்ல முடியாது என்று நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் ப. மயூரன் தெரிவித்திருக்கின்றார். வீதி புனரமைப்பு பணிகளினால் ஏற்படுகின்ற போக்குவரத்து நெருக்கடியை கருத்தில் கொண்டு குறித்த வீதியில் உள்ள வியாபார நிலையங்களுக்கு பகல் நேரங்களில் வாகனங்களில் இருந்து பொருட்களை இறக்குவதனை தவிர்த்து இரவு நேரங்களில் பொருட்களை இறக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்கள் குறித்த பணிகளுக்கு இடையூறு விளைவிக்காமல் பூரண ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு எதிரொலி தற்பொழுது ஜூன் 1 தேதி பெட்ரோல் விலையை உயர்த்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி தற்பொழுது 11% உயர்ந்து பெட்ரோலின் விலை 107.87 ரூபாய்க்கும் டீசல் லீட்டருக்கு 10% உயர்ந்து 99.96 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக தமிழ்நாடு பெட்ரோலியத்துறை தெரிவித்திருக்கின்றது. இந்தியாவின் பொதுத்துறையைச் சேர்ந்த இந்தியன் எண்ணெய், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய எண்ணெய் நிறுவனங்கள் விநியோகஸ்தர்கள் மூலமாக பெட்ரோல் டீசல் விற்பனையை மேற்கொண்டு வருகின்றன. தெற்காசிய நாடுகளில் கடந்த மார்ச் மாதம் ஏற்பட்ட போரினால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் தட்டுப்பாடு அதிகரித்திருப்பதோடு விலை அதிகரிப்பும் பதிவு செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை மற்றும் டீசல் விலை உயர்ந்திருப்பதாகவும் மேலும் தொடர்ந்தும் நட்டத்தை ஈடுகட்ட விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதேவேளை வணிக எரிவாயு கொள்கலன்களின் விலையும் உயர்வடைந்திருக்கின்றது. 19 கிலோ எடை கொண்ட எரிவாயு கொள்கலன் விலை 46 ரூபாய் உயர்ந்து 3,283 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. வணிக எரிவாயு உருளையின் விலை மேலும் அதிகரித்து வருவதனால் உணவகங்களில் உணவின் விலை மேலும் அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கோயம்பேட்டில் இலங்கையைச் சேர்ந்த இளம் பெண்ணொருவர் கார் ஏற்றி கொல்லப்பட்டமை தொடர்பாக அவருடன் சென்ற இளைஞர் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். தனியார் கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றதாக காவல்துறையினரின் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வந்த 18 வயதான யான்சி என்ற இளம் பெண் இன்ஸ்டாகிராம் மூலம் சென்னையைச் சேர்ந்த பெண்ணொருவருடன் பழகி வந்தார். இந்நிலையில் தோழியை பார்ப்பதற்காக சென்னை சென்ற யான்சி இரவில் கோயம்பேட்டில் உள்ள கேளிக்கை விடுதிக்கு சென்ற நிலையில் அங்கு மற்றொரு தரப்பினருடன் முரண்பாடு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மதுபான விடுதியில் இளம்பெண்ணிடம் சிலர் தவறாக நடந்ததை தட்டி கேட்ட பொழுது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த இளைஞர் தெரிவித்தார். இந்த கொலையை காரில் இருந்த 6 பேரில் சுமன் சக்திவேல் என்பவர் செய்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கோபத்துடன் வெளியே சென்ற கும்பல் தங்கள் மீது காரை ஏற்றியதனால் இளம்பெண் உயிரிழந்ததாக அவர் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். மதுபான விடுதிக்குள் தங்களுடன் 17 வயது சிறுமியுடன் வந்ததாகவும் இளைஞர் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். 17 வயது சிறுமியை மதுபான சாலைக்குள் யார் அனுமதித்தது, எப்படி இது இடம்பெற்றது என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். கோயம்பேட்டில் இளம்பெண் கார் ஏற்றி கொல்லப்பட்ட கொடூர சம்பவத்தில் 6 பேரில் 3 பேர் மட்டுமே இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். திராவிடக் கழக ஆட்சியில் தொடங்கப்பட்ட தாய்மானவர் திட்டம் தொடர்வதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று நியாய விலை பொருட்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அண்ணாநகர், ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர், அடையாறில் 2 நாள் விநியோகம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
0: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000.
2: GTA கிரெடிட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசான்?
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: புதம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 7:17. இன்கம் டேக்ஸ் இ ஃபைலிங் உங்களின் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்து நிறைந்த நன்மைகளை பெற KM பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ், 647-522-1775, 647-522-1775. ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிஃபிகேட், ஸ்மார்ட் சர்வ் லைசன்ஸ், PTC லைசன்சஸ் மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான பேரோல் அண்ட் அக்கவுண்டிங் சர்வீசஸ், இவற்றோடு ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப், PR சிட்டிசன்ஷிப் மற்றும் இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கன் டுவெல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளுக்கும் மிகவும் நம்பிக்கையான தெரிவாக விளங்குகின்றது KM பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ். கெனடியன் ஷெப்பர்ட் சந்திப்புக்கு அருகில் வாரத்தில் 7 சேவைகளை வழங்குகின்றது KM பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ். அழையுங்கள். 647-522-1775, 647-522-1775, KM பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ்.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் டிஜினம்
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள் பிரதி
3: செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
0: 4168 0155 4168 0155.
3: சம சேல் புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம் அனைத்தும் 30% தொடக்கம் 70% தள்ளுபடியில் நியூ டிசைன் காஞ்சிபுரம் டிசைனர் காஞ்சிபுரம் பியூர் கோல்ட் காஞ்சிபுரம் ஃபேன்சி சாரீஸ் பிரைடல் லெஹெங்காஸ் டிசைனர் லெஹெங்காஸ் ஷல்வார் பஞ்சாபி சூட்ஸ் வென் ஷர்வானி குர்தா செட்ஸ் ஜுவல்லரி இன்னும் பல பிரீத்தி எக்கோ பிளஸ் $150 பிரீத்தி ஸ்டீல் $190 ஸ்மித் $200 ஐஷா சில்க் 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் 416 298 6111

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
1: தமிழை இங்கு குட்டி
0: ஆண்ட்ரியா
2: ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
0: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
0: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
0: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-6-6-7-7-2

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இந்த ஆண்டில் 100 சமூர்த்தி ஆரோக்கிய உணவு மையங்களை நிறுவுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பௌதிகவியல் துறையின் தூய சக்தி வளங்களுக்கான ஆய்வு நிலையத்தின் இணை ஏற்பாட்டில் வருடாந்தம் நடத்தப்படும் தூய சக்தி மற்றும் சுகாதார பிரயோகங்களுக்கான மேம்பட்ட திரவியங்கள் சர்வதேச ஆய்வு மாநாடு இம்முறை இந்தியாவின் கோயம்புத்தூர் தொழில்நுட்ப நிறுவன வளாகத்தில் எதிர்வரும் 3-5 வரை நடைபெறவுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா சாலை ஊழியர்களுக்கான சம்பள கொடுப்பனவுகள் தொடர்ச்சியாக தாமதமடைந்து வருவதன் காரணமாக தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் கவலை ஏற்பட்டுள்ளது. டிட்வா புயலின் காரணமாக பொது இடங்களுக்கு ஏற்பட்ட சேத விவரங்களை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்தாததன் காரணமாகவே இதுவரை அவற்றை சீரமைக்க முடியாமல் போயிருப்பதாக அமைச்சர் சமந்த வித்யாரத்ன குற்றம் சாட்டியுள்ளார். திருவோணமலை துறைமுக வரலாற்றில் முதல் முறையாக கடந்த மே 29 அஷ்ரஃப் கப்பல் துறையில் ஒரே நேரத்தில் 3 சரக்கு கப்பல்கள் நங்கூரமிட்டு தமது இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுத்ததாக இலங்கை துறைமுக அதிகார சபை தெரிவித்துள்ளது. வெயிலின் தாக்கம் வெப்ப அலை வீசி வருவதன் காரணமாக பகல் 12 முதல் பிற்பகல் 3 வரை மக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டுமென்று பொதுமக்களுக்கு இந்திய மத்திய சுகாதாரத்துறை அறிவுரைகளை வழங்கியுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி இன்று முதல் 30 வரை நடைபெறுகின்றது. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு என்பது கேள்விக்கு உள்ளாகி இருப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கோவையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடந்த 6 தெருவூர வியாபாரிகளுக்கு 17,800 ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருப்பதாக இந்திய மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சீன அரசாங்கம் கனடாவின் ஆக்கப்பூர்வ துறைகளை ஒடுக்கி வருவதாக கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஷுவலோய் மஞ்சம்டர் எச்சரித்துள்ளார். நரம்பியல் நோய்கள் குறித்த ஆய்வை மேற்கொள்வதற்கு வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்திற்கு $1 மில்லியன் நன்கொடையை ஒன்டாரியோவின் ஓக்விலைச் சேர்ந்த தம்பதியினர் வழங்கியிருக்கின்றனர். HMCS ப்ரவோஸ்ட் அட்லாண்டிக் போர் நினைவிடத்தில் ஆற்றிய பணிக்காக பாரி மாஃபி மற்றும் ரோப் கேம்ஃபியூஸ் ஆகியோருக்கு முன்னாள் படைவீரர் நலத்துறை அமைச்சரின் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. தெற்கு லெபனானில் அண்மையில் இடம்பெற்ற போரில் தங்கள் வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் 3 காயமடைந்ததாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. எத்தியோப்பியாவில் பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று ஆரம்பமாகியது. எனினும் அங்கு தொடர்ந்து நிலவி வரும் மோதல்களும் அரசியல் பதட்டங்களும் காரணமாக லட்சக்கணக்கான மக்களினால் இந்த தேர்தல் செயல்முறையில் பங்கேற்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. லெபனானில் இஸ்ரேலின் கொடுமையான ஆக்கிரமிப்பை கண்டித்த அரபு லீக் பொதுச் செயலாளர் அகமது அபுல் சயீத் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய அழைப்பு விடுத்திருக்கின்றார். இந்த ராணுவ மோதல் அதிகரிப்பு லெபனானின் இறையாண்மையையும் சர்வதேச சட்டத்தையும் மீறுவதாக அவர் கூறியிருக்கின்றார். மேற்காசிய மோதல் காரணமாக அரசு நிதியில் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடியை தொடர்ந்து வங்கதேசம் மீண்டும் எரிபொருள் விலையை உயர்த்தியிருக்கின்றது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. நேரம் காலை 7:40. தாமூர் நிறுவனம் விடுக்கும் அறிவித்தலை தருகின்றோம். இப்பொழுது மார்க்கத்தில் தாமூர் நிறுவனம் தனது சேவையை வழங்குகின்றது. மிசிசாகா பிராம்டனில் பல வருடங்களாக வாடிக்கையாளர்களின் உடனடி பணத் தேவைகளை பூர்த்தி செய்து வந்த தாமூர் நிறுவனம் இப்பொழுது மார்க்கத்திலும் சேவை ஆற்றுகின்றது. 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 நீங்கள் சென்று பயன்பெறலாம். வாடிக்கையாளர்களின் உடனடி பணத் தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக கோலாகலமாக மார்க்கத்தில் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கின்றது. அடுத்த ஒரு மாதத்துக்கு எந்தவித வட்டியும் செலுத்த இல்லை. உங்களுக்கான நகை அடகு சேவையை வழங்கப்படுகின்றது. நகை அடவு சேவையை வழங்குகின்றார்கள். நகைக்கு பணம் கொடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மேலதிகமாக பணமாற்று மற்றும் 120 நாடுகளுக்கான ரெமிட்பி உடான கட்டணமில்லாத பண அனுப்பும் சேவை ஆகியன வழங்கப்படுகின்றன. மகிழ்ச்சியான செய்தியோடு உங்களை அழைக்கின்றது தாமூர் நிர்வாகம். 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 தொடர்புகளுக்கு 905-667-7200 9-5-6-6-7-7-2-0 தாமூர் நிறுவனம்.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383. வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
3: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
4: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
5: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். ஜூன் மாதம் 6 மற்றும் 7 சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ்எஃப்எம் ஒளிபரப்பினூடாக வழங்கும் மோர்கேஜ் தொடர்பான விரிவான விவரங்களை பெற்றுக் கொள்வதோடு உங்கள் மோர்கேஜ் தேவைகளுக்கு அவரை நாடி பயனடையுங்கள். உங்கள் மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டலுக்கு அலையுங்கள். கஜன் கனக விநாயகம், 416-274-4345, 416-274-4345. உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம்.
6: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவ பக்கமே பாக்குறேன்.
7: உங்களுக்கு இப்பவும் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு ஆத்தா சாப்பிட வர போய் மனித கோசரியில் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். டீன் கலி
6: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
8: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: 905-270-8800
8: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

7:45 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மத்திய கிழக்கில் தொடர்ந்தும் பதட்டம் அதிகரித்து வருகின்றது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டக்கூடிய பதட்டம் அதிகரித்திருக்கின்ற நிலையில் கடந்த வார இறுதியில் ஈரானின் இராணுவ தளங்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. இதற்கு பதிலடியாக அமெரிக்க இராணுவம் பயன்படுத்தும் விமான தளத்தை குறிவைத்து தாக்குதல் மேற்கொண்டதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் சென்ட்ரல் கொமாண்ட் சென்ட்கோம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் ஈரானின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிரான தற்காப்பு தாக்குதல்களே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. சர்வதேச வான்வெளியில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்க ஆளில்லா ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் சென்ட்கோம் தற்பொழுது தெரிவிக்கின்றது. அதே நேரத்தில் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கோப்ஸ் வழங்குகின்ற தாக்குதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே அமெரிக்க படைகள் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரத்தில் விமான தளத்தை இலக்காக கொண்டு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் குவைத் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகள் இப்பொழுது ஏவுகணைகளை வழிமறித்து தாக்குதல்களை மேற்கொண்டதாக அறிவித்திருக்கின்றது. குவைத் வெளிவிகார அமைச்சகம் மீண்டும் மீண்டும் நடைபெறுகின்ற இந்த ஈரானுடைய தாக்குதல்கள் கடுமையாக கண்டிக்கக்கூடியவை என்று தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைத்தளத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக இது தொடர்பான விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் அமைதி இருங்கள் என்றும் இறுதியில் அனைத்தும் நல்லபடியாக முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் ஈரான் உண்மையிலேயே ஒரு ஒப்பந்தத்தை விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது அமெரிக்காவுக்கு சாதகமான நல்ல ஒப்பந்தமாக இருக்கும் என்று தான் நம்புவதாக தெரிவித்திருக்கின்றார். இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பல மாதங்களாக நீடித்து வருகின்ற இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தைகள் வார இறுதியில் முன்னேற்றம் காணாத நிலையில் இந்த தகவல்களை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். இந்த புதிய தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பது என்பது தற்போதைய பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு முட்டுக்கட்டையான நடவடிக்கையாக இருக்கக்கூடும் என்ற விடயங்களும் பகிரப்படுகின்றன. ஒப்பந்த நிபந்தனைகளில் சில மாற்றங்களை ட்ரம்ப் கூறியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த மாற்றங்கள் உலகின் முக்கிய எண்ணெய் கப்பல் போக்குவரத்து பாதையான ஹோமூஸ் தொடர்பான விவகாரங்களையும் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அகற்றும் திட்டங்களையும் உள்ளடக்கியதான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த சம்பவங்கள் உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி சந்தைகளில் புதிய கவலைகளை ஏற்படுத்தியிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.

0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 7:51, 8 கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை நேர்கள் கேட்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 10°C, சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. காற்று வடக்கு திசை நோக்கி மணிக்கு 12 km வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று அதிகூடி வெப்பநிலை 21°C, குறைந்த வெப்பநிலை 12°C.
1: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ் இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. விசிசாகா Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care. Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில். மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸி அண்ட் டண்டாஸ், இலக்கம் 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656. Can Smile Dental.
3: கனடியன் லோரன் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை ஜூன் மாதம் 6ம் 7ம் தேதி சனியாகிழமைகளில் CMR தமிழ் FM ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 முதல் 2 வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உற்சாகமான பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கெனடி ரோடில், த பிரிக் அவுட்லெட், 4167512150, 416-751-2150. த பிரிக் அவுட்லெட்.
4: ஐஷா செல் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம். அனைத்தும் 30% தொடக்கம், 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியூர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், மென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மிட் $200. ஐஷா சில்க், 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. Aisha Silk.

0: ஸ்ரீஹரிஸ், லெனின் சானுராஜ், முகமத் நிலாஸ், புஷ்பநாதன் அஜந்தா ஆகிய வீர வீராங்கனைகள் இந்தியாவில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் பங்கு பெற்றிருந்தார்கள். குறித்த போட்டியில் பங்கு பெற்றுவதற்கு செல்வதற்கு எவரும் நிதியுதவி வழங்காத நிலையில் கடன்பட்டும் வீட்டில் உள்ள பொருட்களை விற்பனை செய்துமே சில போட்டியாளர்கள் இதில் கலந்து கொண்டதாக வெற்றியாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே இந்த கலையினை வளர்ப்பதற்கும் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்வதற்குமான ஏற்பாடுகளை அரசாங்கம் உட்பட ஏனைய தரப்பினர் இணைந்து செய்ய முன்வர வேண்டுமென்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர்.
1: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
2: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், பயோசெல் கால் 416-700-2222, j.ca.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
4: 416-700-2222 4167002222 j.ca.

0: தாமோர் நிறுவனம் இப்பொழுது மார்க்கத்தில் சேவையாற்ற தொடங்கியிருக்கின்றது. மிசிசாகா பிரம்டனில் பல வருடங்களாக வாடிக்கையாளர்களின் உடனடி பண தேவைகளை பூர்த்தி செய்து வந்த தாமோர் நிறுவனம் இப்பொழுது மார்க்கத்தில் சேவையாற்றுகின்றது. 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 நீங்கள் அவர்களுடைய சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம். வாடிக்கையாளர்களின் உடனடி பண தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக தற்பொழுது உங்களுக்கான அடகு சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு மாதத்துக்கு எந்தவித வட்டியும் செலுத்த தேவையில்லை. நீங்கள் நகைக்கு பணம் பெற்றுக்கொள்ளலாம். மேலதிகமாக பணமாற்று மற்றும் 120 நாடுகளுக்கு ரெமிட்பி உடான கட்டணமில்லாத பண சேவையையும் அவர்கள் வழங்குகின்றார்கள். ஆகவே இந்த மகிழ்ச்சியான செய்திகளோடு உங்களை தாமோர் நிர்வாகம் புதிய கிளைக்கு வரவேற்கின்றது. 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200 தாமூர் நிறுவனம்.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. Smart Restoration.
2: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
3: Everything okay? No problem, Dijanam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
2: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam. 416-268-0155. 416-268-0155.
6: காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
7: சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ. முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி.
8: தமிழை இங்கு குட்டி
7: ஆண்ட்ரியா.
8: July 4
7: Whitby Event Centerல் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire events.kilikoot.ca. உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல் காடை ஈரல் கறி ஆம்பூர் செட்டிநாட் திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி சூடான மல்லிப்பூ இட்லி விதவித தோசைகள் டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங் ராஜா செட்டிநாட் 825 பேஸ்மோ அவென்யூ C101 ஸ்காப்ரோ 416-299-9 393 93

0: மற்றம் புத்தம் புதி காலை
1: நேரம் 8:15 உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். உலக பொருளாதார பிரச்சினை தலைதூக்கி இருக்கின்ற நிலையில் கனடாவில் பொருளாதாரம் குறித்த கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அரசாங்க தரப்பில் இந்த கேள்விகள் முன்வைக்கப்படுகின்ற அளவுக்கு இந்த பொருளாதாரத்தினுடைய தாக்கம் நாடு பூராகவும் வியாபித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் பி ஏ பொலியே அவர்கள் அவசரமாக நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கின்றார். இது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இந்த கூட்டத்தொடரில் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்து நேற்றைய தினம் பிரதமருக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றார். இதே நேரத்தில் அவர் மிக முக்கியமான விடயங்களை குறிப்பிடுகின்றார். அதாவது பிரதமர் தான் G7 நாடுகளில் கனடா ஒரு வளமிக்க பொருளாதாரத்தை கொண்ட நாடாக அதனை மாற்றுவேன் என்ற திட சங்கல்பத்தோடு அவர் ஆட்சிபீடம் ஏறினார். ஆனால் இப்பொழுது G7 நாடுகள் நல்ல நிலையில் இருக்கின்ற நிலையில் கனடா மட்டும்தான் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பதான ஒரு தோற்றப்பாட்டை அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த விவகாரங்கள் தொடர்பாக இப்பொழுது நிதியமைச்சர் பிலிப் சாம்பியன் அவர்கள் முக்கிய தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். கனேடிய பிரதமர் இதற்கு என்ன பதிலை வழங்கப் போகின்றார் என்ற கேள்விகள் இப்பொழுது எங்கள் மத்தியில் இருக்கின்றது. இந்த நிலையில் இது தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியில் பேச இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ஈரான் அமெரிக்க விவகாரம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். தொடர்ந்தும் பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை நிலைதான் தென்படுகின்றது. இருந்த போதிலும் எந்தவித அவசரமும் இல்லை, பேச்சுவார்த்தைகள் தொடரும், அமெரிக்கா நினைத்ததை சாதிப்போம் என்ற ஒரு விடயத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் இன்று ஊடக நேர்காணலில் வெளியிட்டிருக்கின்றார். இது குறித்த விவரங்களையும் அடுத்த பகுதியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கப் போகிறோம். வணக்கம் சுரேஷ்.
2: வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே.
1: ஆமாம், உலக ரீதியில் பல நாடுகளும் பொருளாதார பிரச்சினை தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுதிலும் கனேடிய எதிர்க்கட்சித் தலைவர் பிய பொலியே அவர்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். கனடா மந்த நிலைக்கு செல்லப்போகிறது. ஏனென்றால் 2 காலாண்டு அறிக்கைகளிலும் இந்த பொருளாதார மந்த நிலையை தோற்றுவிப்பதற்கான சாத்தியப்பாடுகள் தெரிய வந்ததை அடுத்து அவர் அந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இருந்த போதிலும் உண்மை நிலையை பார்க்கின்ற பொழுது இது உலக நாடுகள் அனைத்துக்கும் பொதுவான விடயமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமா, அல்லது கனடா முன்னர் இருந்த நிலையிலிருந்து அது ஒரு கூடுதலான பின்னடைவை சந்தித்திருக்கின்ற காலப்பகுதியாக இந்த காலப்பகுதியை பார்த்துக் கொள்ளலாமா? குறிப்பாக மாகாணி மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவையாக இருக்கின்றனவா?
2: ஆம், நிச்சயமாக. அதாவது வந்து பொருளாதார சுருக்கம் என்பதை இருக்கின்றது மந்த நிலை ஏற்படவில்லை என்பதை காட்டுவதான ஒரு செயற்பாட்டில் லிபரல் அரசு ஈடுபட்டிருந்தாலும், அல்லது மத்திய வங்கியானது நாங்கள் தப்பி பிழைக்கின்றோம் என்கின்ற ஒரு வகையிலான அறிக்கைகளை வெளியிட்டிருந்தாலும், பொருளாதார நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நிலைமையை கோருவது என்பது நிச்சயமாக ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த விவகாரத்தில் உண்மைத்தன்மை என்பதை வெளிப்படையாக கொண்டு வருவது இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டிருந்த விடயத்தில் முக்கியமாக நிதி அமைச்சர் கூறியிருக்கின்ற விடயங்கள், இந்த வீட்டு அமைப்பு திட்டங்கள் மற்றும் இந்த கட்டுமான திட்டங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் மற்றும் கனிவள திட்டங்கள் மற்றும் இந்த எரிபொருள் தொடர்பான மாற்று விநியோக பாதை தொடர்பான திட்டங்கள் போன்றவை எல்லாம் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டு அவை தற்பொழுது ஒரு தொடக்க அல்லது ஆரம்ப நிலையில் இருக்கின்றன. ஆனால் அவையின் செயற்பாடு அல்லது பயன்பாடு எப்போது புறப்படும், எவ்வாறு அது மாறும் என்கின்ற ஒரு திட்ட விரைவுக்குள் வர வேண்டிய தேவையை கனடா கொண்டிருக்கின்றது என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த நிலைமைக்கு வகுத்தது யார் என்று சொன்னால், நிச்சயமாக அது அமெரிக்க தரப்பால் கொண்டுவரப்பட்ட மாற்றங்கள் தான் கனடாவை இவ்வாறான ஒரு நிலைக்கு தள்ளியது என்று நாங்கள் முதலாய காரணமாக கூறலாம். ஆனால் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டு வருகின்ற இந்த பொருளாதார நிலைமைகளுக்கான ஒரு தேங்கு நிலை என்பது பல நாடுகளிலும் அடையாளப்படுத்தப்பட்ட பொழுதிலும் இந்த G7 நாடுகளில் கனடா என்பது இந்த மந்த நிலையில் இருக்கின்றது என்கின்ற உண்மை இருக்கின்றது. அதனை வைத்துத்தான் இவ்வாறான ஒரு கடித போக்குவரத்து இடம்பெறுகின்றது. இதற்காக பாராளுமன்றம் கூட்ட தேவையா என்று கேட்டால், சில வேளைகளில் மாக்காணி அவர்கள் இதற்கான பதிலை தெளிவாக வழங்குவாராக இருந்தால், அதாவது வேலை வாய்ப்புகள் எப்பொழுது உயரப்போகின்றன, இந்த அதைவிட அடைமான கடன்கள் இந்த வருடம் சுமார் இப்பொழுது பார்த்தீர்களானால் 2021 வீட்டு சந்தை என்பது அதி உச்சத்தில் இருந்த பொழுது, வீட்டு சந்தையில் பலரும் தங்களுடைய அடைமான கடன்கள் எடுத்த பொழுது 1.9%லிருந்து 2.5% தங்களுடைய அதாவது ஃபிக்ஸ் மோர்கேஜ் எனப்படுகின்ற அடைமான கடன்களை எடுத்திருந்தார்கள். அவர்கள் இனி மீள புதுப்பிக்கின்ற பொழுது அவர்கள் 1.5 அல்லது 2 மடங்கு அதிகமான தொகையை கட்டும் தொகையாக அதிகரிக்கப்பட போகின்ற பொழுது அதனால் ஏற்பட போகின்ற பாதிப்புகள் போன்றவற்றிலிருந்து எவ்வாறு தப்புவது? அதைவிட இந்த உணவு வங்கி இதுவரை காலத்திலும் கனடாலும் இல்லாத வரையில் இப்பொழுது மிகவும் அதிகமான பயன்பாட்டாளர்களை கொண்டிருக்கின்றது. அது தொடர்பான அது உண்மையிலேயே ஒரு நிலைமையை காட்டுகிறது. எவ்வாறு என்று சொன்னால், மக்களுக்கான தேவைக்குரிய பணம் அவர்களிடம் இல்லை, மற்றும் பொருட்களின் விலை உயர்வு என்பது இருக்கின்றது. இங்கே ஒரு விலை கட்டுப்பாட்டை நிர்ணயிக்க முடியாது. விலை கட்டுப்பாட்டு நிர்ணயம் என்பது சாத்தியமற்ற முறையில் இந்த பெரிய நிறுவனங்கள் தங்களுக்கிடையே ஒரு ஒற்றுமைக்குள் வர வேண்டும். அந்த விலைகளை எவ்வாறு நிர்ணயிப்பது போன்ற பல இத்தியாதிகள் இவற்றில் எவ்வாறு அரசு செயற்பட போகின்றது என்கின்ற விடையில் இருந்துதான் இந்த பிஎஃப் ஒலிவியர் அவர்களுடைய கேள்விக்கான பதில் இருக்கும். ஏனென்றால் அவர் சாதகமாக நிலைமையை பயன்படுத்துகின்றார். இப்பொழுது இந்த கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது அதற்கான விடை என்பது கனடிய மக்களுக்கான தேவையாக இருக்கின்றது. எனவே இப்பொழுது லிபரல் கட்சியின் தலையில் ஒரு பெரிய பாரம் சுமத்தப்பட்டிருக்கின்றது, தெளிவான விளக்கங்களை அளித்தல் என்பது. அதனை மாக்கானி அவர்கள் செய்வதன் மூலம்தான் இந்த நிலைமையை விளங்கப்படுத்த முடியும். அல்லது ஆம் நாங்கள் சுருக்கம், அதாவது இந்த கன்ட்ராக்ஷன் அல்லது இப்பொழுது நாங்கள் டெக்னிக்கல் ரெசிஷன் என்கின்ற இரண்டு வார்த்தை பிரயோகங்களில் வதனங்களில் இந்த நிலைமை சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அது உண்மையான நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை மாக்கானி அவர்களின் விளக்கம் என்பது தெரியப்படுத்தும் என்று நம்பலாம் என்றால், அவர் ஒரு பொருளாதார வல்லுநர், இவ்வாறான நிலைமைகள் எல்லாம் தனது பதவிக்காலங்களில் சந்தித்திருக்கின்றார். எனவே இது எவ்வாறான உண்மைத்தன்மையை கொண்டிருக்கும், குறிப்பாக அமெரிக்க மெக்சிகோ கனடா ஒப்பந்தம் என்பது காலாவதியாகி ஜூலை 1ஆம் தேதி அது திருப்பி மீளவும் புதுப்பித்தலுக்கு வரப்போகின்றது. அதன் பொழுது எவ்வாறான தேவைகளை பெற முடியும், எவ்வாறான நிலைமைகளில் விட்டுக் கொடுப்புகளை செய்ய முடியும் போன்றவை எல்லாம் இந்த விடயத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றன. எனவே இது லிபரல் கட்சிக்கு ஒரு பரிச்சாத்த காலமாக நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம். அதுதான் உண்மையான நிலைமை.
1: இந்த குஸ்மா ஒப்பந்தம் என்பது மீண்டும் ஏற்படுத்தப்படாது விட்டால், ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராது விட்டால், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் கனடாவுக்கு பாரதூரமாக இருக்கும் என்று ஏற்கனவே பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். இந்த சூழலில் இப்பொழுது காலகட்டத்தில் சிறு வணிகங்களை நடத்துபவர்கள் தங்களுடைய வணிகங்களை தொடர்ந்து நடத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது ஒரு நீண்டகால பிரச்சனையாக மாறி வருவதை பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அரசாங்கம் இது குறித்த கணிப்புகளை மேற்கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்திருக்கிறதா? வெளிப்படையாக இந்த விடயம் தொடர்பாக எந்தவித தகவலும் தெரிவிக்கப்படாத நிலையில் எவ்வாறு இதிலிருந்து மீளப்போகின்றோம் என்ற கேள்விகள் எழுகின்றனவல்லவா? இதனை எவ்வாறு அரசாங்கம் சமாளிக்கும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்? ஏனென்றால் எதிர்காலத்தில் லிபரல் கட்சியினுடைய ஆதரவு நிலை மேலும் அதிகரிப்பதற்கு இது ஒரு முக்கிய ஒரு விடயமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று. இதனை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ளப் போகிறார்கள்?
2: இல்லை, இது ஒரு நிச்சயமாக ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது வந்து இந்த ஒப்பந்தம் பிழைக்குமா என்றால் ஒரு கதைக்கு பிழைக்கலாம், ஆனால் ஒரு நடைமுறையில் அல்லது தர்க்கீகமாக நிலைமைகளை ஆராய்ந்தால் இது பிழைக்குமா என்றால் பிழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சகல நாடுகளையும் பாதிக்கும். எனவே அந்த ஆம் தற்காலிகமான தடங்கல்கள் ஏற்படலாம், ஆனால் ஒப்பந்தம் என்பது பிழைக்குமாக இருந்தால் மீண்டும் தொழில் முனைவுகள் என்பன உள் நாடுகள் நோக்கியதாக நகர்கின்ற பொழுது ஏனைய நாடுகள் இதன் பாதிப்பை உணரும் என்பதில் எந்தவித அக்கறையும், அதாவது இந்த ஒரு நாங்கள் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் கனடாவை பொறுத்தவரையில் அதனுடைய பல விடயங்களும் அமெரிக்கா சார்ந்த நிலையில், அதாவது வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு தெளிவான மனநிலையில் இருக்கின்றோம் என்னவென்று சொன்னால், கனடா என்பது முற்றுமுழுதாக அமெரிக்காவுடன் கொண்டுள்ள பொருளாதார உறவை வேறு திசையை நோக்கி திருப்பவில்லை. 75% சார்ந்திருக்காமல் அந்த 75% 50% சார்ந்திருத்தல் என்ற நிலைக்கு மாற்றுவதற்கான முயற்சியை தான் தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றது. ஏனென்றால் அவ்வாறான ஒரு, அதாவது வந்து மொனோபொலி என்கின்ற அல்லது ஒரு நாடு சார் ஒரு பக்க சார்பு பொருளாதாரத்தை மட்டும் கொண்டிருந்தால் எவ்வாறான விளைவுகளை நாங்கள் பெறுவோம் என்பதை அமெரிக்க வரி விதிப்புகளை மேற்கொண்ட பொழுது நாங்கள் உணர்ந்திருந்தோம். அதன் காரணமாகத்தான் இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட்டாலும் இப்பொழுது அமெரிக்காவை விடுத்து கனடாவும் மெக்சிகோவும் ஒப்பந்தங்களை மேற்கொள்ளலாமென்றால் அமதற்குரிய சாத்திய கூறுகள் இருக்கின்றன. ஆனால் அமெரிக்கா இதன் மூலம் அடைய போகின்ற பின்னடைவு என்பது அமெரிக்கா எவ்வாறு கைகொள்ளும் என்ற நிலை இருக்கின்றது என்றால், இது சில வேளைகளில் சீனாவிற்கு பெரிய சந்தியை கனடாவில் ஏற்படுத்தக்கூடிய வசதியை ஏற்படுத்திவிடும். எனவே பேச்சு அளவில் தான் இதனை நாங்கள் எடுக்கலாமாம், இது பின்னடையலாம் அல்லது பின்னடையலாம் என்றுதான் கூறலாம் ஒழிய இந்த ஒப்பந்தம் இல்லை, சில வேளைகளில் அது சாத்தியப்படும் இல்லை என்று முரண்பட்டு செல்கின்ற பொழுது, காலம் கடக்கின்ற பொழுது, ஒரு காலம் என்பது கடக்கின்ற அளவு என்பது 3 மாதங்கள் தற்காலிக தடை இருக்குமாக இருந்தால் சில வேளைகளில் தப்பிக்கலாம், ஆனால் 6 மாதங்கள் அது நீண்டு செல்லுமாக இருந்தால் அடுத்த தரப்புக்கு எந்தவித ஒரு முடிவுமே இருக்காது, வேறு திசை நோக்கி செல்வதை தவிர. எனவே காலம் எவ்வாறு கொண்டு செல்ல போகின்றது இந்த விடயத்தை என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றால், அமெரிக்காவின் நிலை என்பது அவர்கள் தப்புவதற்காக அல்லது தங்களுடைய பொருளாதாரத்தை நிமித்துவதற்காக எந்த விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். ஆனால் இவ்வாறான ஒரு முடிவை எடுக்கின்ற பொழுது இதன் தொடர் சங்கிலி, பல தொழிற்சாலைகள் பல இடங்களிலும் அமைக்கப்பட்டது இந்த வியாபாரங்களை அல்லது இந்த வர்த்தக ஒப்பந்தங்களை நாடித்தான். எனவே அவற்றை மீள கொண்டு வருவது, மீள கட்டியமைப்பது போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன. எனவே அவ்வாறு நடைபெறாது என்று நம்புவோம், ஆனால் சாத்தியக்கூறு பேச்சளவில் இருக்கின்றது, அது பேச்சாகவே இருந்துவிட்டால் நன்று.
1: இந்த கால அளவு தொடர்பாக நீங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை தொற்றிருக்கின்றீர்கள். அடுத்த பகுதியும் அதனோடு தொடர்புடையதாகவே அமைகின்றது. காரணம், அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் நேர்காணல் ஒன்றின் போது குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு விடயம், அமெரிக்காவுக்கு எந்தவித அவசரமும் இல்லை, ஆனால் ஈரான் அமெரிக்கா நினைப்பதை எட்டி வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே தாங்கள் நினைப்பதை சாதிக்கக்கூடிய ஒரு காலம் என்பது கனிந்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையில் அவ்வாறான ஒரு நிலை இருப்பதாக நீங்கள் பார்க்கின்றீர்களா? ஏனென்றால் தொடர்ந்து அவர்கள் இந்த யுரேனியம் செறிவூட்டுதல் நடவடிக்கை மற்றும் ஹோமுஸ் நீரிணை, இந்த இரண்டு விடயத்தையும் எந்தவித விட்டுக் கொடுப்பும் இல்லாமல் ஒப்பந்தத்தின் மூலமாக எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றார்கள். ஆனால் ஈரான் தரப்பு அது குறித்த தகவல்களை வெளியிடாமல் அப்படியே பொறுமை காக்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. இந்த சூழலை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இது தற்போதைய ஒப்பந்தம் எட்டுவதில் தடங்களாக கூட பார்க்கப்படுகிற ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த நிலையில் இது பற்றி என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? ஆமாம் சுரேஷ், இது குறித்து என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? அமெரிக்கா ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்துக்கள் தொடர்பாக.
2: இல்லை, நிச்சயமாக இப்பொழுது ஒரு உண்மையை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், இந்த போர் என்பது தொடரப்போகின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லாத அளவிற்கான சாத்திய கூறுகளை அது எட்டி கொண்டிருக்கின்றது. இரண்டு விடயங்களை நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். அமெரிக்கா தோற்றுவிட்டதா என்றால், ஆம், தற்பொழுது பேச்சுவார்த்தை மூலம் மீண்டு வர நினைக்கின்றது. என்று சொன்னால், அங்கே இடம்பெறுகின்ற விடயங்கள் என்பன தற்பொழுது குறிப்பாக நேற்று இடம்பெற்ற விடயம், ஈரானின் ராடர் நிலையங்களையும் அல்லது ஏவுகணைக்கான தரவுகளை சேகரிக்கும் நிலையங்களையும் அமெரிக்கா தாக்கிய பொழுது, ஈரான் குவைத்தில் உள்ள அமெரிக்க படைத்தளம் ஒன்றை தாக்கி இருக்கின்றது. இதனை குவைத்தும் சவுதி அரேபியாவும் வன்மையாக கண்டித்திருக்கின்றன. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி இந்த வார இறுதியில் விடுத்த வேண்டுகோள், அந்த அவருடைய தகவல்களில் ஒன்று ஒரு தகவலை தெரிவிக்கின்றது. என்னவென்றால், ஈரான் தனது இந்த வேவு பார்க்கும் பணி மற்றும் துல்லியமாக இலக்கறியும் பணிகளை சீனாவின் உதவியுடன் தான் கையாளுகின்றது. சீனாவின் தயாரிப்பான விமான எதிர்ப்பு, தனி மனிதர்களால் இயக்கக்கூடிய விமான எதிர்ப்பு அங்கிகளை அது வைத்திருக்கின்றது போன்றவற்றை அவர் கூறுகின்றார். இந்த விடயமானது எதை கூறாது, ஆனால் இது இப்பொழுது ஏற்பட்டது என்றால் இல்லை, அவர்கள் ஏற்கனவே சீனாவின் மூலம் ஒரு செய்மதியை அனுப்பி அதன் மூலம் தகவல்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது தெரிய வந்தது. அதனால் அமெரிக்காவுக்குள்ள ஆபத்து என்னவென்று சொன்னால், அவர்களுடைய விமானங்களும் விமானிகளும் இனி பாதுகாப்பற்ற நிலையை அடைகின்றார்கள் என்பதை அது ஏற்கனவே உணர்ந்திருந்தது என்றால், 66க்கும் மேற்பட்ட விமானங்களை அது இழந்திருந்ததோடு 2 விமானிகள் காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொன்ன பொழுதும் அவர்களை எப்பொழுதுமே மக்கள் முன்னிலைப்படுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அமெரிக்கர்களிடையே இருக்கின்றது. அவர்கள் உண்மையிலேயே காப்பாற்றப்பட்டார்களா அல்லது அந்த தாக்குதலின் பொழுது இவ்வளவு விமானங்கள் ஏன் இழக்கப்பட வேண்டும் போன்ற கேள்வி எல்லாம் இந்த போர் வந்து விரிந்து செல்கின்றதை காட்டுகின்றது. எனவே இந்த போரின் பங்காளிகளாக சில நாடுகளை இணைப்பதற்கான முயற்சியில் கூட ஈரானும் ஈடுபடுகின்றது. அதே வேளை ஏனைய தரப்புகளும், குறிப்பாக இப்பொழுது பார்த்தீர்களானால் பேச்சுவார்த்தைகள் மத்தியஸ்தம் என்கின்றன இடம்பெறுகின்றன என்கின்ற பொழுது, லெபனான் பெய்ரூட் தலைநகரை நோக்கி இஸ்ரேல் தாக்குதலை நடத்துகின்றதால் அங்கே 1 மில்லியன் மக்கள் என்ற வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. எனவே இந்த பல நிலைப்பட்ட போர்க்களங்களை தொடர்ந்து அதன் மூலம் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி பொருளாதார நெருக்கடிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் அமெரிக்கா தன்னை பலி கொடுத்திருக்கின்றது என்பதுதான் நாங்கள் இங்கே நாங்கள் காணக்கூடியது. ஆனால் அவர்கள் எவ்வாறும் ஒரு ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும். இப்போது ஈரான் குறிப்பிடுகின்ற விடயம், தாங்கள் யுரேனியத்தை

0: சுரேஷ், நீங்கள் பேசுவது எங்களுக்கு கேட்கவில்லை. சுரேஷின் இணைப்பில் சிக்கல் இருக்கின்றது. ஆமாம், அமெரிக்கா எவ்வாறான நகர்வை மேற்கொள்ளப் போகின்றது என்ற கேள்வி இருந்தாலும், தற்பொழுது ஈரானால் கொடுக்கக்கூடிய அழுத்தங்களை அமெரிக்கா சமாளிக்குமா போன்ற பல கேள்விகள் எழுந்த வண்ணமே இருக்கின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தகவல்களை தந்த சுரேஷ், உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம்.
1: உங்கள் பட்ஜெட்டு கேட்ட விலைகளில் வீட்டுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையான ஓரிடம் பிரிக் அவுட்லெட். டாப் பிராண்ட்களுக்கு குறைந்த விலை என்ற உறுதியோடு உங்களை வரவேற்கிறதே பிரிக் அவுட்லெட். தளவாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள் 60% வரையிலான கழிவில், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலையில். இவ்வார இறுதியில் $150 கிஃப்ட் கார்டு பில்லும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கெனடியன் லோரன்ஸ் சந்திப்பில், இலக்கம் 1165 கெனடி ரோடில், த பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150.
2: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம், 416-821-0462, 416-821-0462.

CMR தமிழ் FM 101.3 செய்திகள். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் வாழும் இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்த விசேட கலந்துரையாடலுக்கு விடுக்கப்பட்ட அழைப்புக்கு இணங்க அதில் கலந்து கொண்டதாக வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரையிலான 3 மாத காலப்பகுதிகள் மாத்திரம் 5 தடவைகள் எரிபொருள் விலை திருத்தி அமைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அனைத்து பிரதான எரிபொருட்களின் விலைகளும் லிட்டருக்கு 103 ரூபாய் முதல் 155 ரூபாய் வரையில் பாரியளவில் அதிகரித்துள்ளன. யாழ் வடமராட்சி கடற்பரப்பிலிருந்து கடந்த 27ஆம் தேதி மீன்பிடிக்கச் சென்று காணாமல் போன மீனவர்கள் 4 தொடர்பில் எந்தவிதமான தகவல்களும் கிடைக்கவில்லை என்று யாழ் மாவட்ட கடற்றொழிலர் நீரியல் வள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் கிருஷ்ணன் அகிலன் தெரிவித்திருக்கின்றார். மீனவர்களை தேடும் நடவடிக்கை விசேட அனுமதியோடு இந்திய எல்லை வரை நடத்தப்பட்டும் எந்தவித சாதகமான முடிவுகளும் இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு வழங்கப்பட்டு 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள் என்று அமைச்சர் ஆனந்த் அறிவித்துள்ளார். இன்று திருச்சி சென்ற முதலமைச்சர் விஜய் வீதி உலா சென்று தனக்கு வாக்களித்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற நிலையில் அவர் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். இந்திய முப்படைகளின் தலைமை தளபதியாக ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி நேற்று பதவியேற்றுக் கொண்டார். முப்படைகளின் தலைமை தளபதியாக இருந்த ஜெனரல் அனில் சௌஹான் நேற்று ஓய்வு பெற்றதை அடுத்து இந்தியாவின் புதிய தலைமை தளபதியாக ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நேற்று பதவியேற்றுக் கொண்டார். இளைஞர்களிடையே மின் சிகரெட் புகைத்தல் பழக்கம் அதிகரித்து வருவதனால் 2045ஆம் ஆண்டுக்குள் கனடியர்களிடையே நிக்கோட்டின் பயன்பாட்டை மக்கள் தொகையில் 5% குறைவாக குறைக்க வேண்டும் என்று பல சுகாதார அமைப்புகள் மத்திய அரசை வலியுறுத்தி வருகின்றன. 25 வயதுக்குட்பட்ட கனடியர்களிடையே நிக்கோட்டின் பயன்பாடு அதிவேகமாக வளர்ந்திருக்கின்றது என்றும் இது ஒரு பெரும் கவலைக்குரிய விடயம் என்றும் புகைப்பிடித்தல் மற்றும் ஆரோக்கியம் மீதான நடவடிக்கை ஆக்ஷன் ஆன் ஸ்மோக்கிங் அண்ட் ஹெல்த் அமைப்பின் நிர்வாக இயக்குநர் லெஸ் ஹெகன் இதனை தெரிவித்திருக்கின்றார். முக்கியத்துவம் வாய்ந்த பழங்குடி மொழிகள் அலுவலகம் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. முறைப்பாடுகளை பெற்றதைத் தொடர்ந்து பழங்குடி மொழிகள் அலுவலகத்தில் நடைபெறும் பரிவர்த்தனைகள் மற்றும் செயற்பாடுகள் குறித்து நிதி தணிக்கை செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. லெபனானின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க 900 ஆண்டுகள் பழமையான பியோ கோட்டையை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக இஸ்ரேல் வானவம் தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேல் லெபனானுக்குள் மேலும் ஊடுருவி வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோட்டையையும் அதை சுற்றியிருக்கின்ற மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த மலைத்துறையும் கைப்பற்றியுள்ளது. 6 வாரங்களுக்கு முன்னர் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போதிலும் லெபனானுக்குள் தனது படைகளை மேலும் முன்னேறுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் 2% மேல் அதிகரித்திருக்கின்றன. அமெரிக்க மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றுக்கு $2.37 அதிகரித்து $89.73 பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றுக்கு $2.16 அதிகரித்து $93.28 உயர்ந்திருக்கின்றன. CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

0: டொரண்டோவின் தற்போது ஓப்பன்லை 15 பாகை செல்சியஸ் சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. வடக்கு திசை நோக்கி காற்று 7 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி ஓப்பன்லை 21 பாகை செல்சியஸ், குறைந்த ஓப்பன்லை 12 பாகை செல்சியஸ். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் காலை நேர உற்சாகம் புத்தம்புது காலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். KM Business Solutions விடுக்கின்ற அறிவித்தலை தருகின்றோம். உங்களுக்கான இன்கம் டேக்ஸ் இ ஃபைலிங் சேவையை இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்றது. வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரையாகவும் தாக்கல் செய்த நிறைந்த நன்மைகளை பெற KM Business Solutions 6475221775 6475221775 ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிஃபிகேட், ஸ்மார்ட் சர்வ் லைசன்ஸ், PTC லைசன்சஸ் மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான பேரோல் அண்ட் அக்கவுண்டிங் சர்வீசஸ் இவற்றோடு ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப், PR சிட்டிசன்ஷிப் மற்றும் இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கன் டுவெல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளுக்கும் மிகவும் நம்பிக்கையான தெரிவாக விளங்குகின்றது KM Business Solutions. கெனடியன் ஷெப்பர்ட் சந்திப்புக்கு அருகில் வாரத்தில் 7 நாட்களும் சேவைகளை வழங்குகின்றது KM Business Solutions. அழையுங்கள் 6475221775 6475221775.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
4: ஏசியா கோல்டு.
3: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள். பொன்னுருக்கி, தாலிக்கொடி, நகை திருத்த வேலைகள்,
4: விதவிதமான நகை தெரிவு,
3: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
4: லேசர் கட்டிங்,
3: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
4: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
3: ஏசியா கோல்டு இங்க் 416-746-2742.
5: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். உங்கள் மோர்கேஜ் பிரச்சனை எதுவானால் அதற்கு சிறந்த தீர்வை பெற்று தருகிறார் கஜன் கனக விநாயகம். குறைந்த வருமானமா அல்லது அப்ரைசல் சிக்கலா, கவலையை விடுங்கள். அழையுங்கள் கஜன் கனக விநாயகம் 416-274-4345. பிரதான வங்கிகள் ஊடாக உங்கள் மோர்கேஜை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் தேவை எதுவானால் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டல் கஜன் கனக விநாயகம். 416-274-4345 கஜன் கனக விநாயகம்.
6: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
7: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
8: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
9: நோ நோ நோ.
10: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: வாரவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதி ஏஜி அலெக்ஸ் ராஜா பதுளை சிவில் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றத்திற்கு திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து இப்பொழுது யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றது. 1 மாதத்துக்கும் குறைவான காலத்தில் எந்த விளக்கமும் இன்றி வழங்கப்பட்ட இந்த இடமாற்றம் நீதித்துறையின் சுயாதீனத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று சங்கம் கவலை தெரிவித்திருக்கின்றது. வடமாகாண ஆளுநருக்கு எதிராக நீதிபதி வழங்கிய இடைக்கால உத்தரவுகளுடன் இந்த இடமாற்றம் தொடர்புடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகம் சங்கம் வெளியிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து உடனடி விசாரணை நடத்தி இது தொடர்பான தகவல்களை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை இப்பொழுது வெளியிட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதி திடீர் இடமாற்றம் அரசியல் தலையீடு என்று யாழ் சட்டத்தரணிகள் சங்கம் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இலங்கை ஜனாதிபதி அன்புக்குமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்திருப்பதாக இந்த சங்கம் தெரிவித்திருக்கின்றது.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? Custom Built Homes, Full Home Renovation, காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
3: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: தமிழ் இலக்கியம் மற்றும் பண்பாட்டு பாரம்பரியத்தின் முக்கிய சின்னமாக விளங்கிய யாழ் பொது நூலகம் 1981 மே மாதம் 31 நள்ளிரவில் தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவத்தின் 45 நினைவு தினம் நினைவு கூறப்படுகிறது. அன்றைய தினம் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டிருந்த 97,000 மேற்பட்ட அரிய நூல்கள், ஓலைச்சுவடிகள், கையெழுத்து பிரதிகள், இதழ்கள் மற்றும் வரலாற்று ஆவணங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அவற்றில் சில தனிப்பிரதிகள் மட்டுமே இருந்த யாழ்ப்பாண வைபவ மாலை போன்ற வரலாற்று நூலும் அடங்கும். அன்றைய காலகட்டத்தில் மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல்கள் இடம்பெற்ற நிலையில் யாழ்ப்பாணத்தில் பதட்டமான சூழ்நிலை நிலவியதாகவும், சம்பவ நாளில் பாதுகாப்பு படைகள் மற்றும் குழுக்கள் நகரில் செயல்பட்டதாகவும் பல்வேறு அறிக்கைகளின் மூலமாக தெரிய வந்திருக்கின்றன. அந்த நேரத்தில் இடம்பெற்ற வன்முறைகளில் யாழ் நகரின் சில வர்த்தக நிலையங்களும் அலுவலகங்களும் சேதமடைந்ததாகவும், பல பகுதிகளில் தீவைப்பு சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன. பல்வேறு சர்வதேச ஆய்வாளர்கள் இந்த நூலக அழிவு யாழ் மக்களின் பண்பாட்டு அடையாளத்திற்கு குறிப்பிட்ட மிகப்பெரிய இழப்பாக இருப்பதோடு தமிழினத்தின் அடையாளங்களை அழிக்கும் செயற்பாடுகளின் முதன்மை காரணமாகவும் குறிப்பிடுகின்றார்கள். 45 கடந்திருக்கின்ற பொழுதிலும் இது தொடர்பான எந்தவித நடவடிக்கையும் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படவில்லை என்பது கவலைக்குரிய விடயம். இழந்த நூல்கள் தமிழனுடைய வரலாறுகளை அழிக்க உதவியதான குற்றச்சாட்டுகளைத்தான் இலங்கை அரசாங்கத்தின் மீதும் இந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்பாகவும் முன்வைக்க காரணமாக அமைந்திருக்கின்றன.

24 மணி நேரமும் ST2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். மீண்டும் CMR தமிழ் FM இரவு ஒலிபரப்பு 9 மணிக்கு ஆரம்பமாகும். அதுவரையில் இதே அலைவரிசையில் பல்கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். செய்தி பிரிவில் கடமையாற்றிய உமாபாரதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் SJ ராம்பிரசன்.